0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எல்லாம் நன்மைக்கு விடாமுயற்சி மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, நம்ம நினச்சது மாதிரி ஒரு விஷயம் அமையாது, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒரு விஷயம் நம்ம கைக்கு வராமல் போயிடும். அப்போது நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி வரும், நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் எனக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் விஷயத்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினச்சிக்கோங்க, எல்லாமே வந்துட்டு நன்மைக்காக மட்டும்தான். இன்றைக்கி நமக்கு கஷ்டமாக தெரிகிற ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்கான காரணமாக இருக்கலாம். ஒரு கதவு மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால என்ன நடந்தாலும் சரி, விடாமுயற்சி மட்டும் விட்டுறாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகி இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்டு இருக்கோம், ஓரளவுக்கு மேகமூட்டத்தோட தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 12 ஒப்பந்த பணியிடங்களுக்கு இப்போ 8993 பேர் வந்துட்டு விண்ணப்பித்திருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு அமைப்பின் அறிவியல் பூர்வ செயல்பாடுகளுக்கு தொழில்முறை வல்லுநர்களை பயன்படுத்த அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தகவல் பதிவிடுதல், தகவல் ஆய்வாளர், IGS வல்லுநர், சட்ட அலுவலர், தடயவியல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 9 வகையில் 12 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் பெறக்கூடிய பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு அமைப்பில் 12 ஒப்பந்த பணியிடங்களுக்கு 8993 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணிக்கான 2 இடங்களுக்கு 3445 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 தகவல் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு 2856 பேர் வந்துட்டு விண்ணப்பித்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 80 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், கத்திரிக்காய் 25 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பழங்களில் பூவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேச்சேரி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக

கடைக்கு போறீங்க அப்படின்னா இல்ல சந்தைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இன்னைக்கு இந்த ஒரு விலை நிலவரப்படி தான் காய்கறிகள் விற்பனையாகிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் காட்டிஜருடைய வச்சு செய்ய போற அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான்

0: நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, மல்லூர் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மல்லூர் நகர், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாரப்பட்டி, ஒண்டியூர், கீரனூர், வலசு, கீரனூர், குமாரபாளையம், புன்பாரப்பட்டி, அனந்தகோண்டம்பாளையம், அத்தனூர், பழந்தின்னிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூத்திப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தெடாவூர் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தெடாவூர், கெங்கவல்லி, ஆணையாம்பட்டி, வலசக்கல்பட்டி, புனல்வாசல், வீரகனூர், கிழக்கு ராஜாபாளையம், நடுவலூர், ஒதியத்தூர், பின்னனூர், லத்துவாடி, கணவாய்க்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தம்பட்டி துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால குடுமையான் தெரு, மெய்யன் தெரு, பட்டக்காரன் தெரு, பக்கிரிப்பட்டி, நெய்க்காரப்பட்டி, பெரியபுத்தூர், எம்ஜிஆர் நகர், ஏரிக்கரை, மலங்காடு, இச்சிமரத்துக்காடு, சேலத்தாம்பட்டி, சுந்தர் நகர், மல்லமுப்பம்பட்டி, காந்தி நகர், சித்தனூர், கக்கன் காலனி, உடையார் தோட்டம், அரியாக்கவுண்டம்பட்டி, காமநாயக்கன்பட்டி, ராமகவுண்டனூர், எல்காட் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெத்திமேடு துணைமின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நெத்திமேடு, அன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை, சத்திரம், அரிசிப்பாளையம், நான்கு ரோடு, குகை, லைன்மேடு, ததக்காப்பட்டி, தாசநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, உத்தமசோழபுரம், பூலாவரி, சூரமங்கலம், மெய்யனூர், சின்னேரி வயல், பள்ளப்பட்டி, சாமிநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணி தான் வரும். இப்போ அடுத்தது ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் ஒன்று ஒன்று கேட்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆறு ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்ப்பா, பின்றாம்ப்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்கள்லையுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, புத்திரகவுண்டன் பாளையம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தலவாய்ப்பட்டி, ஓலப்பாடி, ஒட்டப்பட்டி, மணக்காடு, தென்னம்பிள்ளையூர், இருமசமுத்திரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொப்பூர் துணை மின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பூர், எருமப்பட்டி, எளத்தூர், தீவட்டிப்பட்டி, செக்காரப்பட்டி, குண்டுக்கல், சென்றாயரெட்டியூர், சோழியானூர், கம்மம்பட்டி, ஜோடுகுழி, கொன்றெட்டியூர், வெள்ளார், தலவாய்ப்பட்டி, மூக்கனூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணை மின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால வீரப்பம்பாளையம், கரட்டுக்காடு, புட்டமனை, தேசங்குட்டை, சானியாங்காடு, மலையனூர், வேளம்மா வலசு, கோணங்குட்டையூர், சரிபாறைக்காடு, மசகுமாரபாளையம், கோழிப்பண்ணை, பாசிபாளிக்காடு, தானமூர்த்தி காடு இந்த பகுதி, இப்போ இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டை மேடு துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால எட்டிக்குட்டை மேடு, எருமைப்பட்டி, கண்ணந்தேரி, இளவம்பாளையம், பள்ளிப்பட்டி, அழகப்பம்பாளையம், கரட்டூர், கொல்லப்பட்டி, பாலப்பட்டி, கோசாரிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கனாலுமே உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குனு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய வேலை தமிழ் முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,55 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,12,440 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளி பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படின் மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. முட்டையோடைய விலையுமே கடந்த நாட்கள் இருந்தது மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கத்தோடைய விலை, வெள்ளியோடைய விலை மற்றும் முட்டையோடைய விலை அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, மலை மாவட்டங்கள்ல இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரிதான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான மலை மாவட்டங்களில் வந்துட்டு மழை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் பூங்குணத்தில் 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி நேற்று முந்தினா மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சாயங்காலம் 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவடைந்திருக்குது அப்படின்னு, நேற்று காலையில் 8:30 மணி அளவில் அதே பகுதியில் நிலவேற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அப்படின்னு, அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் நாளைக்கு காலையில் விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்கள்லையும், சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்கள்லையும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்மளுடைய சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 83.92 அடியாகவும் நீரிருப்பு 45.74 டிஎம்சி ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 3398 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போதைக்கு வெறும் 3398 கனடி அப்படி மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது. இப்போ வந்துட்டு நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் எப்படி இருக்க போகுது, நீரிருப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீர்வரத்து இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குதுங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, சிங்கிபுரம் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடத்துறதுனால வேலூர், அத்தனூர்பட்டி, துக்கியாம்பாளையம், வாழப்பாடி, பெருமாப்பாளையம், செக்கடிப்பட்டி, புதுப்பாளையம், செல்லப்பா நகர், முத்தம்பட்டி, பார்பர் காலனி, மன்னாயக்கன்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்தம்பட்டி துணைமை நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, வின்சென்ட், மரவனேரி, மணக்காடு, சின்ன திருப்பதி, ராமநாதபுரம், கண்ணங்குறிச்சி, புதியேரி, ஹவுசிங் போர்டு, கொல்லப்பட்டி, கோரிமேடு, ராமகிருஷ்ணா சாலை, அழகாபுரம், ராஜாராம் நகர், சங்கர் நகர், நான்கு ரோடு, மிட்டாபுதூர், கொண்டப்பநாயக்கன்பட்டி, சாரதா கல்லூரி சாலை, சிட்டிச்சாவடி, விநாயகம்பட்டி, நகரமலை அடிவாரம், ஏற்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த மக்கள் பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதேமாதிரி முன்னாடி கிளம்பி போயிட்டுங்க. அப்போ ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியிலோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக மொத்தம் தங்களுடைய இடையே யாரும் அவங்க இருக்குதுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது கேட்டேன் சேவ் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோடு இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோடு ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ பூக்களுடைய விலை வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரத்து அதிகமாக இருக்கிறதுனால பூக்களுடைய விலை இப்போ சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. சேலம் வஉசி

பூ மார்க்கெட்டுக்கு மழையால பூக்களுடைய விளைச்சல் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் வரைத்து குறைஞ்சி அதோடைய விலை இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஒரு வாரமாகவே மாவட்டத்தில் பரவலாகவே மழையால் அதிகமாக இருக்கிறதுனால பூக்களுடைய விளைச்சலுமே அமோகமாக இருந்துச்சு. இதனால மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகமாகி விலை குறைஞ்சிருக்குது. கடந்த வாரம் ஒரு கிலோ குண்டுமல்லி 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்குமே விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று 360 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு. அதே மாதிரி கிலோவுக்கு 250 ரூபாயிலிருந்து 320 ரூபாய் வரைக்குமே விற்பனை செய்யப்பட்ட சாமந்தி பூ 120 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிடுச்சு. அதே மாதிரி 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சன்னமல்லி 280 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும், 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பங்கி 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மதம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரளிப்பூக்களுடைய விலை கிலோவுக்கு 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்குமே சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் இல்லையா, புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க. அதனால் வந்துட்டு பூக்களுடைய விலையுமே வந்துட்டு இப்போது சரிவடைஞ்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பரமசிவம் அவர்கள் வந்துட்டு சுக்கம்பட்டி பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பரமசிவம். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் சும்மா ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஏஆர் ஆனந்த் அந்த இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்து மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, தம்மம்பட்டி துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தம்மம்பட்டி நகரம், ஜங்கம சமுத்திரம், கொடையம்பள்ளி, மூலப்புதூர், கோனேரிப்பட்டி, செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி, உளிபுரம், நாரைக்கிணறு, கீரிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணைமை நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால வெள்ளார் நாயக்கன் பாளையம், ஆவணியூர், முனியன் வளவு, பக்கிரிக்காட்டு வளவு, கீச்சங்காடு, நாச்சிப்பாளையம் ஒரு பகுதி, மூப்பனூர், கொத்தாப்பாளையம், சவுரிப்பாளையம், சின்னதாண்டவனூர், மல்லிப்பாளையம், போடிநாயக்கன்பட்டி, குப்பதாசன் வளவு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் பண்ணிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, இப்போது நம்ம வீட்டிலாம் வந்துட்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு இப்போ மழையில் அதிகமாக பெஞ்சிட்ருக்குது இல்லையா, இந்த சமயத்தில் நமக்கு டக்குன்னு வந்துட்டு கோல்டு வந்துடும், இல்லை டக்குன்னு வந்துட்டு இருமல் வந்துடும். இந்த கோல்டு வந்துட்டு கூட பரவாயில்லைங்க, ஆனால் வறட்டு இருமல் வந்துச்சுன்னா அதை சத்தியமாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இந்த இது இருக்கு இல்லையா வெத்திலை, அந்த வெற்றிலை அது கூடவே வந்துட்டு மிளகு, கருமிளகு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு மின்னு அதுக்கப்புறம் முழுங்கிட்டு சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள உறுப்பாகக்கூடிய என்றும் நலமுட நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்தது இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவதில் முக்கியம் சுய கட்டுப்பாடா பெற்றோர்களின் கண்காணிப்பா. சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் முக்கியம் சுய கட்டுப்பாடா பெற்றோர்களின் கண்காணிப்பா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலேயே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சான் சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒண்ணு கேக்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சுற்றுலா துறை விருதுகளுக்காக நீங்க வந்து இப்போ 30ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை மூலமாக அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர், ஓட்டல் உரிமையாளர்கள், ஓட்டல் முகவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனுடைய படி சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், பயண பங்குதாரர்கள், தங்குமிடம், உணவகம், படகு இல்லம், சுற்றுலா வழிகாட்டி, சாகச சுற்றுலா, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் உட்பட 13 வகை விருதுகள் வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தொழில் முனைவோர்கள் இந்த விருதுக்கான விண்ணப்பங்களை வர 30ஆம் தேதிக்குள்ளார www.tntourismawards.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, மாவட்ட சுற்றுலா அலுவலரை 8939899637 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ, அப்படின்னா 04272416449 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும், அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லுங்கள். வர 30ஆம் தேதிக்குள்ளார www.tntourismawards.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தவசு அவர்கள் வந்துட்டு குகை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தவசு. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கு நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ யாருக்கு விஷ் பண்றீங்க, யாரெல்லாம் விஷ் பண்றீங்க, எதுக்காக விஷ் பண்றீங்க, என்னைக்கு நாங்க விஷ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய டிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எல்லா உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் முக்கியம், சுய கட்டுப்பாடா பெற்றோரின் கண்காணிப்பா. சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் முக்கியம், சுய கட்டுப்பாடா பெற்றோர்களின் கண்காணிப்பா அப்படிங்கிறதா இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை இப்போ இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனாஃப் 107.8 நிலை என்னான 9787 7 0 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை 9787 7 0 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சர்தார் வல்லபாய் படேல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அண்ணூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலிருந்தும், காசி விஷ்ணுதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாதக்கா பட்டியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, ஜோஷ்வா, சுபாஷ், காவியா, தனிஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இருக்கணும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி ஒளி உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787 7 0 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போவினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: லைட்டா மழை, காலையில தான் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது.
1: காலையில தான் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதா?
0: கிளைமேட் வந்துட்டு லைக் கிளவுடியா இருக்கனால
1: அதனால சலுப்பா இருக்கு. காலை எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, அப்படிதானே? ஆமாங்கிறீங்க. ஓகே மக்களே, உங்களுக்கும் அந்த மாதிரி இல்லாம நீங்களும் நல்லா சுறுசுறுப்பா எழுந்திரிச்சு வேலையை கிளம்பிட்டு இருப்பீங்க நம்புறேன். இந்த காலை பொழுது வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக நானும் பிரதிபாவும் ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். வழக்கம் போல ஏதோ ஒரு குதர்க்கமான பேர் வைப்பீங்களா வைங்க. இன்னைக்கான விளையாட்டுக்கு பேர் என்ன?
0: இன்னைக்கான விளையாட்டுக்கு பேர் வந்துட்டு நாயார்.
1: நீங்களா? நீங்க தான் பிரதீபா?
0: நான் யாருன்னு சொல்லிட்டே கேம் பேர்,
1: விளையாட்டு பேரே நான் யார். ஓகே, இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது?
0: அதாவது நாங்க ஒரு க்ளூ கொடுப்போம், அது என்ன பொருள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே, நாம வந்து ஒரு சில குறிப்புகள் கொடுப்போம், அந்த குறிப்பை வச்சு என்ன பொருள்னு கண்டுபிடிக்கணும்.
0: ஓகே, இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
1: இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேன்.
1: மங்களபுரத்துலேருந்து மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: பயணத்தில் இருக்கீங்க போல?
2: ஆமாம், இல்லை பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்கள்.
1: சரி சரிங்க அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? நினைச்சீங்க அதனால? ஓகே, எனக்கு இரண்டு சக்கரம் இருக்கும், என்னை எரிபொருள் வைத்து தான் இயக்குவார், நான் யார்? மங்களபுரத்திலிருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு. பயணத்திலையும் நான் உங்களோட விளையாண்டே தீர்வந்து வாக்கறேன்னு வந்துட்டாரு. சூப்பரா விளையாண்டுங்க அண்ணா, ரொம்ப நன்றி. பைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுதா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
0: கேட்டீங்கன்னா நான் யார் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் ஒரு சில குறிப்புகள் கொடுப்போம், அதை வச்சு அது என்ன பொருள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் உங்களோட ஜாலியாக விளையாடுவோம். அதனால் தாராளமாக கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்க மக்களே. சில்லுகர்பட்டி அப்படிங்கிற விஸ்வேஸோட பாட்டு தான் இப்போ வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும்

0: பக்கங்கள்.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம வங்கிலின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வக்கர் மற்றும் பிரதிப்பாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க இந்த விளையாட்டுக்கு. பிரதிபா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பு கொடுப்போம். அந்த குறிப்புலேருந்து நீங்கள் வந்து நாங்கள் என்ன பொருள் சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: 9787-107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சிவகர் மற்றும் பிரதீபா, சோனா பொன்மணி இணைய தொகுப்பாளர்கள், காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கும் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: எனக்கு
1: 4 கால்கள் இருக்கு, ஆனா என்னால் நடக்கவோ ஓடவோ முடியாது. நான் யார்?
3: கட்டில். கட்டில்.
1: கட்டில். ஓகே, சூப்பர் அண்ணா. ஓகே, அடுத்து கேக்கவா? நான் வானத்துல பறப்பேன், ஆனா நான் மனு எனக்கு எனக்கு உயிர் இல்லை, நான் பறவை இல்லை. நான் யார்? வானில்
3: பறப்பேன்,
1: விமானம். அருமை, அருமை அண்ணா. அது ஒண்ணு சூப்பரா இல்ல. அன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி, நன்றி, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதிப்பாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா,
2: நான் யார் அப்படின்ற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சில குறிப்புகள் கொடுப்போம், அதை வச்சு நீங்கள் அது என்ன பொருள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
1: இந்த விளையாட்டில் விளையாடணும்னா இருக்காம ஃபோன் பண்ணுங்க 9787-70-1078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787-70-1078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணும். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 9:20 தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் மதுரம் மல்லி பாட்டு வந்துகிட்டே இருக்கு. சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
3: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான விளையாட்டு, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: 9787 7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இதனைத் தொடர்ந்து இந்த விளையாட்டை எப்படி இதுவாக்க விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு குறிப்பு கொடுப்போம். அந்த குறிப்பை வச்சு நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்போ வந்து நான் பிரதீபா கூட விளையாட போகிறேன்.
2: பிரதீபா கூடயா? நான் உங்க கூட விளையாடலான்ட்டு இருக்கேன்.
1: சரி, நீங்க எங்க கூட விளையாடுங்க, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் உங்களோட விளையாடுறேன்.
2: ஓகே,
1: ரைட்.
2: நான் வீட்டுல சமைக்க
1: உதவுவேன்.
2: என்னை வச்சு சாதம்லாம் செய்வாங்க, சாப்பாடுலாம்.
1: இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும். ஒன்னு குக்கரா இருக்கும், இல்ல அடுப்பா இருக்கும். என்னது?
2: அடுப்புதான்.
1: அடுப்பு. ஓகே.
2: நான் மழையில உங்களை நனையாம காப்பாத்துவேன்.
1: மலையில என்ன நனையாம காப்பாத்துவீங்களா? யார், நீங்களா?
2: நான்
1: தள்ளி விடுறதே பொருளா? குடை.
2: ஓகே,
1: குடைக்குள் மலை.
2: ஓகே. என்னிடம் கால்கள் இல்லை, ஆனா நான் ஓடுவேன்.
1: உங்ககிட்ட கால் இல்ல, நான் ஓடுவீங்களா?
2: ஆமா, காலே இல்லாம ஓடுவேன்.
1: ஃபேனா?
2: நோ.
1: இதுதான் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. காலே இல்லாம ஓடுவீங்க, எனக்கு தெரியல.
2: தெரியலையா? தண்ணீர்
1: வணக்கம் ருக்குமணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பர்
1: பாட்டி, விளையாண்டுருமா? நான் இரவுல வானத்துல இருப்பேன், சில நாள் முழுசா தெரிவேன், ஒரு நாள் மறைஞ்சிருவேன். நான் யார்? நிலா. சூப்பர் பாட்டி, எடுத்து ஒன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து, என்கிட்ட இரண்டு கைகள் இருக்கும், ஆனால் என்னால் எதையும் பிடிக்க முடியாது. இது கஷ்டமா இருக்கும், நீங்க சொல்றது கடினம் பாருங்க. இல்ல, என்கிட்ட இரண்டு, ஆமா இரண்டு கைகள் இருக்கும், என்னால் எதையும் பிடிக்க முடியாது.
2: இன்னும் ஓடிட்டே இருக்கும்,
1: ஓடிட்டே இருப்பேன், ஆனா என்கிட்ட கால் கிடையாது.
3: என்ன,
1: நிறைய பேரு மனிதர்கள் கையில் அணிஞ்சுப்பாங்க, சூப்பர் பாட்டி. அடுத்து,
2: என்னை பார்த்து
1: உங்களோட அழகை நீங்க சரி பண்ணிக்கலாம். என்ன உங்களோட முகத்தை? என்ன பாட்டி முழுசா குறிப்பு சொல்றது கூட இல்ல, அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. சொல்லுங்க.
3: கன்னத்துல ஒரு லைன் வருது, ரெண்டு மூணு லைன் தடுத்தது, அந்த லைன் வருது.
1: சரிங்க பாட்டி, பாக்குறேன் பாட்டி, கண்டிப்பா பாக்குறேன். ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி தானே, உங்க பாட்டு கேக்குறதுக்காகவே நான் செல்ல ஓட்டிட்டு தரேன்.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி பாட்டி.
3: ஆமா, பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குது, நல்லா பாடு. இன்னும் புது பாடல்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, வர வாரத்தை அனுப்பட்டு நிறைய.
1: சரிங்க சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. நன்றி,
3: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி பாட்டி. ருக்குமணி பாட்டி தாதகப்பட்டியிலேருந்து கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் இப்போ வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒன்று கேட்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆறு ஏரியிலேயே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: சும்மா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் யார் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு சில குறிப்புகள் கொடுப்போம், அதை வச்சு நாங்கள் என்ன பொருளை சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: இன்றைக்கி நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் பிரதீபா. திவாகர் சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பிலிருப்பவர் எழிலரசி. இணைப்பு அனைவரும் நலமாக இருக்காங்களா? நம்ம அன்பு சொந்தங்கள் நலமாக இருக்காங்களா?
1: சூப்பராக இருக்காங்கக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கேன்ப்பா. நிகழ்ச்சி அருமையாக போயிட்டுருக்கு. அதுவும் சிலு சிலுன்னு நல்லா காற்றோட காலை பொழுது இனிதே தொடங்கியிருக்கு.
1: காலை பொழுது சுறுசுறுப்பாக தொடங்கியிருக்காக்கா.
2: உங்களுக்கான முதல் குறிப்பு, நான் ஸ்கூல்ல இருப்பேன், என்னை வச்சுதான் டீச்சர்லாம் பாடம் எடுப்பாங்க, நான் யார்?
1: நான் ஸ்கூல்ல இருப்பேன், என்னை வச்சுதான் டீச்சர்ஸ்லாம் வந்து பாடம் எடுப்பாங்க.
3: புத்தகம்.
1: புத்தகமும் இருக்குங்கக்கா, பட் இன்னொன்னு அவங்க எழுதி எழுதி
2: எல்லா கிளாஸ் ரூம்லயுமே அது இருக்கும்.
3: பிளாக் போர்டு.
1: சூப்பராக்கா.
3: கரும்பலகை.
2: அருமை அருமையாக்கா. நான் தண்ணீர்ல வாழ்வேன், எனக்கு நான் தண்ணீர்ல இல்லைன்னா இறந்துடுவேன், எனக்கு செதில்கள் இருக்கும்.
3: மீன்.
2: மீன். ஓகே சூப்பராக்கா. அடுத்து, நான் பால் தருவேன், என்ன எல்லாருமே வயலுக்கு பயன்படுத்துவாங்க, நான் யார்?
3: மாடு. பசு.
2: சூப்பர் அக்கா, அருமையா. ரொம்ப நன்றி அக்கா.
3: கர்நாடகா சங்கீதம் இருந்தா போடுங்க பாட்டு.
2: கர்நாடகா சங்கீதமா?
1: எனக்கு ஒரு புரிதல்.
2: இந்த பாட்டு பாட்டு எங்க இருக்குன்னு பாக்குறேங்க. வேற ஏதாவது ஈஸியா சொல்லுங்க.
3: நன்றி
2: நன்றி நன்றி. எழில் அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடபா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் எழிலக்கா. சூப்பராலானாங்க. கர்நாடகா சங்கீதம் இல்லைங்கக்கா, அதுக்கு பதிலாக உங்களுக்காக சுகவாசினி அடின்னு உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டு போடுறோம். பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுருக்கோம். அந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு குறிப்பு கொடுப்போம், அந்த குறிப்பை வச்சு நாங்கள் என்ன பொருள் சொல்ல வரோங்கள் தான் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நான் அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: மழையே பரவாயில்லையா?
1: பரவாயில்லண்ணா. ரெண்டு நாளா, ரெண்டு நாள் நேற்று மழை இல்லை, முந்தான நாள் நைட்டு, அதுக்கு முன்னாள் நல்லா பெஞ்சதுண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா?
2: வீட்டுலதான் வச்சிருப்பாங்க பசங்க, இந்த புதுவை கூட்டிட்டு
1: போவான். அதுக்கு அதுக்குதானா? சரிங்க, அடுத்து விளையாண்டுலாம். ஓகே, நான் ஓடுவேன் ஆனா எனக்கு கால்கள் கிடையாது. நான் யார்? ரொம்ப மொட்டையா இருக்கா? சரி, இல்ல இல்ல, அடுத்து அடுத்த குழு கொடுக்குறேன். என்ன எல்லாரும் வீட்லயும் மாட்டிருப்பாங்க, கையிலயும் கட்டிருப்பாங்க. கடிகாரம். ஓகே, அருமை அருமை. என்னை உடைத்தால் தான் என்னை பயன்படுத்த முடியும். நான் யார்?
2: தேங்காய்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்க.
3: என்ன வெட்டினால் கண்ணீர் வரும்.
1: ரொம்ப ஈஸி, அண்ணனுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா கொடுக்கலாம். வெங்காயம், அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அண்ணா. நன்றி நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.

தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட எல்லாரும் கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு காமனான ஈஸியான விடுகதைனா அதுதான், என்னை வெட்டினால் கண்ணீர் வரும் அப்படிங்கிறது. அதை வந்து பிரதீபா கேட்டிருக்காங்க, சூப்பர் பிரதீபா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவார் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க திவாகரன் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:57 தாண்டி போயிட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. இது என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன
2: அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு சில குறிப்புகள் தருவோம், அந்த குறிப்புகள் வச்சு அது என்ன பொருள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம். சூப்பரா இருக்கும்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க? எல்லாம்
2: ஒரே மோடமா இருக்குங்கண்ணா. அங்கண்ணா

0: பிளேட்ல கார்னர் இருக்கும், இது வந்து கொஞ்சம் கூர் கூரா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், இதை பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. என்னை பொதுவாக காலையில் எல்லாரும் குடிப்பாங்க. நான் யார்? காஃபி. ஓகே. அடுத்து என்னை தலையில் அணிந்துப்பாங்க, வெயில் காலத்துல நான் ரொம்ப உதவியா இருப்பேன். அருமை அருமை அண்ணா, அருமை, சூப்பரா ரொம்ப நன்றிங்க
1: அண்ணா.
0: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சொனஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் வாகை சுடுபான நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இந்த வாக்கர் மற்றும் பிரதிப்பாடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூலான கிளைமேட்ல கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
2: சோன்மிட்டா

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க?

0: விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் அவங்களுக்கு ஒரு சில குறிப்புகள் கொடுப்போம், அதில் ஒரு பொருள் மறைஞ்சிருக்கும். ஸோ அது என்ன பொருள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கேமில் நீங்களும் விளாண்டுன்னு நினச்சிக்கோங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா?
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பாபா, நான் கொர்ணகிரியில இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்களும் சூப்பரா இருக்கோம்ணா.
0: எப்படி போயிட்டு இருக்கு கஸ்தூரி அண்ணா, இந்த நாள் உங்களுக்கு?
4: சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு இந்த நாள் உங்களுக்கு?
4: இருட்டுல
0: வெளிச்சம் தருவேன், என்ன பயன்படுத்த எரிபொருள் ஊத்தணும்.
4: என்ன
0: பயன்படுத்தி வெளியே பார்க்க முடியும், ஆனா என்ன பயன்படுத்தி வெளியே போக முடியாது?
4: கண்ணாடி.
0: கண்ணாடியும் சொல்லலாம், ஜன்னல்னா அது. அடுத்து என்ன வந்து எல்லாரும் தண்ணீர் வர வைக்க பயன்படுத்துவாங்க, பெரும்பாலும் நான் வீடுகள்ல அலுவலகத்துல இருப்பேன். பயன்படுத்துவாங்க, பெரும்பாலும் நான் வீட்டுல அலுவலகங்கள்ல
4: இருப்பேன்.
0: திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஹே ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு குறிப்பு கொடுப்போம், ஒரு சில குறிப்பு கொடுப்போம். அந்த குறிப்பை வச்சு நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், என்ன விஷயம், என்ன பொருள் சொல்ல வரங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா பார்க்குறேன், கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10:33 தாண்டி போயிட்டு இருக்கு. ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. ரெண்டு பாடலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முதல் பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மையா அப்படிங்கிற பாடல் தான் கேட்டீங்க. இரண்டாவது அதனைத் தொடர்ந்து மார்ட்டின் காட்டிஞ்சரோட மிட்டா மிராசு அப்படிங்கிற பாடல் கேட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு பாட்டுமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடல்களோட கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த சோனா எஃப்எம் என்னால் வெளியூருக்கு போனால் கேட்க முடியல, ரேடியோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. வெளியூருன்னு இல்லை, வெளிநாடே போனாலும் உங்களால் சோனா எஃப்எம் கேட்க முடியும். எப்படி அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சோனா எஃப்எம் 107.8 107.8 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் லோகோ போட்ட ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் நம்ம சோனா எஃப்எம் கேட்டுக்க முடியும். இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். அப்படி ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் ரேடியோ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் சோனா எஃப்எம்மை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்த ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சான் சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் ஒன்று ஒன்று கேட்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆறு ஏரியிலேயே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு க்ளூ கொடுப்பேன், அந்த க்ளூ வச்சு நான் என்ன பொருள் சொல்ல வரங்கள்தான் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் என்கிட்ட. இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
7: ஸ்வேதா.
6: ஸ்வேதா எங்கேருந்து பேசுறீங்க? ஸ்வேதா என்ன பயன்படுத்தி மக்கள் காத்து பெறுவாங்க? காற்று வரும். என்ன பயன்படுத்தினா காற்று வரும்? நல்லா தெரியுமா? எனக்கு 4 கால்கள் இருக்கும், ஆனா நான் மனுஷன் கிடையாது. எனக்குள்ள எல்லாரும் மக்கள்லாம் ஏறி பயணம் செய்வாங்க. சூப்பர் சூப்பர் ஸ்வேதா, அருமையா நீங்க. ரொம்ப நன்றி
7: நன்றி.
6: செவாப்பேட்டில இருந்து ஸ்வேதா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி ஸ்வேதா, அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சிறுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களை விளையாண்டோம், ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் நான் யார் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டை விளையாண்டோம். நிறைய நேயர்கள் இன்னைக்கு கால் பண்ணி சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைக்கி கொடுத்த இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி யாராவது கால் பண்ணி விளையாட முடியல அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. திங்கள் முதல் சனி வரை காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வாகை சுடுவார் நிகழ்ச்சி உங்களுக்காக எப்பயுமே இருக்கும். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி என்னோட ஜாலியாக விளாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து 2 பாட்டு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. வாகை சுடா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் தான் தான் தாராளமாக நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை.

வெப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஊர்வன ஆகிய உயிரினங்களை பார்த்ததா இருந்துச்சு. மரம், செடி, கொடி வகைகளை இதுவரைக்கும் கணக்கெடுக்கவே இல்லை. பறவையலாளர் ஜெகநாதனின் அறிவுறுத்தலின் அடிப்படையில இங்க பார்க்கக்கூடிய உயிரினங்கள் பலவற்றில ஒளிப்படங்களை இணையத்துல பதிவு செஞ்சிருக்கோன்னு சொல்றாங்க. உயிர் பன்மை அழிஞ்சுது அப்படின்னா வேளாண்மை, குறிப்பா கரிம வேளாண்மை சாத்தியமே இல்லை. வலசை வரக்கூடிய பறவைகள், இங்கே இருக்கக்கூடிய பறவைகள், பிற உயிரினங்கள் எல்லாமே பூச்சி கட்டுப்பாட்டிலையும் மகரந்த சேர்க்கையிலையும் பெரும் பங்காற்றி வருதுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்த இலை பூச்சி, இலைகளுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய இலை பூச்சிய பாக்குறது ரொம்பவே கடினம். இலையோட பச்சை வண்ணத்துல இருக்கிறதுனால அது நகர்ந்துச்சு அப்படின்னா மட்டும்தாங்க நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் என்னோட புடவையில அது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நானும் அதை கவனிக்காம வீட்டுக்குள்ளார வந்துட்டேன்னு சொல்றாங்க. செடிகளுக்கு இடையில அதுக்கு கிடைக்கக்கூடிய பல் சுவை விருந்து வீட்டுக்குள்ளார கிடைக்குமான்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு என்கிட்ட ஒட்டிக்கிச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சாப்பிடறதுக்கு இல்லாம

வாடுமே அப்படின்ற ஒரு வாளியில இருக்கக்கூடிய அதை இறக்கி வெளியில விட்டதுமே ஆடிய ஆட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க அந்த அழகுல கொஞ்ச நேரம் ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பிட பூச்சியில பல அளவு இருக்கு. கும்பிட பூச்சியும் மிக சிறியது முதல் பெரியது வரை பல அளவுகள்லயும் உருவங்கள்லயும் உலாவுது. அதுவும் நல்லா கவனிச்சா மட்டும்தாங்க கண்ணுக்கு தெரியும். தெரியாம அதை மிதிச்சிடுமோ அப்படின்ற சில வேளைகள்ல

பூச்சிகளை நிறைய பிடிக்கும் திறனுடையது அப்படின்னு சொல்லலாம். ஓணான் தவளையின் உணவு அப்படின்னு சொல்லும் போது வலசை வரக்கூடிய ரெண்டு வகை கதிர்ச்சிட்டுகள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காய்கறி செடிகள்ல இருக்கக்கூடிய பூச்சிகளை பிடிக்க ஓயாம சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள்ல நூற்று கணக்கான பூச்சிகளை ஒண்ணுமா. ஓயாம சுற்றவும் குரல் எழப்பவுமே உண்பதெல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது உண்டுன்னு சொல்றாங்க. குரலினமே மனத்தை நிறைக்கும். அறுவடை செஞ்ச எல் செடிகள்ல ஒரு வகை வண்டுகள் மிக அதிகமா இருந்துச்சு. அத ஓணான்களும் தவளைகளும் சலிக்காம சாப்பிட்டு எங்களுக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு சில பூச்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளா தான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அளவுக்கு அதிகமா மண்ணுல பாஸ்பரஸ் பயன்படுத்துறப்ப என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதே போல பாஸ்பரஸ், அதாவது நம்ம அளவுக்கு அதிகமா பாஸ்பரஸ் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அது ஒரு பயிருக்கு ஜிங்கோ அயனும், அதாவது துத்தநாகமும் இரும்பு சத்தும் கிடைக்கிறதுல ஒரு தடையை ஏற்படுத்தும். இதுவும் அறிவியல். ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம மண்ணில் பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த பயிருக்கு ஜிங்க் கிடைக்கிறதுலையோ அயன் கிடைக்கிறதுலையோ பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை வந்து சீர் செய்யணும். அப்படி சீர் செய்யலை அப்படின்னா அங்கே நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வரும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஊட்டச்சத்திற்கும் எது தேவை, எது இந்த ஊட்டச்சத்து கூட இருந்ததுன்னா மற்ற ஊட்டச்சத்துக்குள்ள என்ன குறைகள் வரும், இல்லை இது கம்மியாக இருந்ததுன்னா மற்றது இது ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அளவுகோல் தான் இந்த மல்டஸ் சார்ட். இதை பற்றி நான் விரிவாக நான் என்னுடைய பிளாகில் எழுதியிருக்கேன், newviva.in அப்படின்ற வெப்சைட்டில் பிளாக் உள்ளார மல்டர்ஸ் சார்ட் அப்படின்னு தேடினீங்கன்னா அது கிடைக்கும். நீங்கள் அது முழுமையாக அங்கே நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது கார அமில நிலை. ஒரு மண்ணுடைய கார அமில நிலை எப்படி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதில் சில பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பயிரோட பிஹெச் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா 6.2 to 6.5, இதுதான் பயிரோட பிஹெச். இந்த பிஹெச்ல தான் பயிர் ரொம்ப அற்புதமா அதனுடைய முழு ஆற்றலோட வளரும் பிஹெச். ஆனா இன்னைக்கு நம்ம மண்ணில்

0: நான் பார்த்தது டெல்டா ஏரியாவில் பிரதானமாக நம்ம பார்த்தது 7.2, 7.5, 8 இந்த ஒரு கார நிலையில தான் இன்னைக்கு நம்மளுடைய மண்ணோட பிஹெச் இருக்கு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நம்ம ஒரு பயிர் போடுறோம் அப்படின்னா அந்த மண்ணுல என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல பயிருக்கு ஊட்டச்சத்து கிடைக்க என்ன தேவையா இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: டேய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்னென்ன விவசாயம் எங்க மண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க ஊர்ல என்ன மாதிரி விவசாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நாங்கள் ஒரு 20 வருஷமாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறனால கிழங்கு, கடலக்காய், கரும்பும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி வாய்க்காலெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதால தண்ணி வருதுங்க, அதனால் கண்டினியூவாக கரும்பே போட்டுட்ருக்குறேங்க. இங்கே கரும்பு தாங்க அதிகம் போடுவாங்க. இந்த மண்ணுக்கு கிழங்கும் கரும்பு நிலக்கடலை ரெண்டும் வரும். இருந்தாலும் அதெல்லாம் நிலக்கடலை வந்து 90 நாள், அது வந்து போட்டு திரும்ப அறுவடை பண்ணி ரெடி பண்ணுறது கஷ்டங்க. அப்புறம் கிழங்கு போட்டாங்களா அறுவடை முடிஞ்சிடும், அதுவும் ஒரு 12 மாதம்தான். அதுக்கப்புறம் கரும்பு போட்டுருவோம், அதுனா ஒரு 5 வருஷம் அப்படி கண்டினியூவாக விட்டுறலங்க. ஒரே பயிர் போட்டாலும் மண்ணோட வளம் பாதிக்குங்க.

0: மாற்றி மாற்றி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நமக்கு அந்த மகசூலும் டன்னேஜ் அதிகம் கிடைக்கும். ஒரே பேர் கண்டினியூவாக போகிறதுனால வந்து மகசூலோட டன்னேஜ் வந்து நமக்கு பாதிக்கும் தான். இந்த வேலையாட்கள் செலவு இதெல்லாம் அதிகமாகிறதுனால ஒரே இதை போட்டுறதுக்குங்க. நானே எங்கள் மிஸ்ஸஸ்ஸு அப்புறம் ரெண்டு பேர் செய்கிறேங்க. மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்குவோம். மாடு ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்குங்க. அப்புறம் அது கோவன்னு அந்த புல் தட்டு போட்டிருக்கோம். அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதோட சாணம்லாம் நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. மாடுகள் வந்து இந்த டைமிருக்குள்ளே அவுத்து விட்டு மேய்ப்பாங்க. மீதி நேரம் வந்து இந்த கிளைமேட் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க நெல்ல மில் போட்டுட்டு அப்புறம் இந்த சோக கரும்பு சோகையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுவாங்க. அப்புறம் மாட்டுத்தையும் வந்து கோவுன்னு அது கட் பண்ணி போடுவாங்க அவ்வளோதான். அந்த அப்பப்போ தடுப்பூசி போடுவாங்க. இது போட்டு விட்டு அப்போ ஊசி போடுறாங்க. அப்புறம் என்ன நானும் டாக்டர் அரேஞ்ச் பண்ணிக்குவோங்க. இது நாங்கள் வந்து நடுத்தர மாடு தான் வச்சுருக்குறோம். அதனால் பால் உற்பத்தி கணிசமாக கிடைக்குதுங்க. அது பக்கத்தில் வந்து அட்சன் இருக்குது, அதுக்கு ஊத்துறோம். இல்லை மில்கி மிட்ஸ் இப்போ மாற்றிருக்கிறாங்க. அது லிட்டர் வந்து இப்போ 39 to 40 வரைக்கும் கிடைக்குதுங்க. வேறு விவசாயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த 100 நாள் திட்டத்தை நீக்கிட்டு வேலையாட்களை வந்து விவசாயத்துக்கு ஈடுபடுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. விவசாயம் வந்து செழிக்கும். ஏன்னா நாட்டில் உணவு பற்றாக்குறை ஒரு நாளைக்கு ஏற்படும். அப்போ வந்து ஆளுங்கள்லாம் சோம்பேறி ஆயிடுவாங்க, விவசாயமே பண்ண முடியாது. அப்புறம் அயல் நாட்டை நம்பி நம்பி நம்ம உணவு தானியெல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கணும். நன்றிங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப மாடு வச்சிருக்கோம். எங்க ஊர்ல நிறைய ஆட்கள் பற்றாக்குறை வந்து இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகளையும் வந்து அரசாங்கத்துக்கு அவங்க வச்சிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
1: என்ன மச்சான் சொல்ற?
0: ஆஃப் கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
1: சரி நான் உண்டு ஒண்ணு கேக்கவா?
0: கேளு.
1: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
0: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
1: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சர்மிளா ஹெகில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ ஃபெர்டிலைசர் இருக்கு, அதை பத்தி வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாயிகளுக்கு இது வந்து உதவியா இருக்கும். என்ன அப்படின்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதே மாதிரி அவங்க அடுத்தது வந்து ஜிங்க் வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க, காப்பர் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஆராய்ச்சியிலே இருந்துட்டு இருக்கு. இது வந்து லிக்விட் நானோ ஃபெர்டிலைசர். அது நாங்களும் நிறைய ரிசர்ச் வந்து மண்ணுல போடுற மாதிரி நிறைய வந்து நாங்க பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் நிறைய நானோ ஃபெர்டிலைசர் இருக்குது. பட் நமக்கு அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் நம்ம டிஎன்ஏல வந்து நம்ம பண்றது வந்து அந்த சைஸும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நானோன்றது வந்து உருவாக்குன உடனே வந்து முதல்ல அதோட வந்து சைஸ் தான் நாங்க பாக்குறோம். நமக்கு வந்து நானோன்றது சைஸ் சின்னதா இருக்கும். சோ லெஸ் தன் 200 நானோமீட்டர்ஸ் கீழே இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து நானோன்னு ஒத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம், ஏன்னா அந்த சைஸ் சின்னதாக ஆகும்போது தான் அதோட வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் போது தான் அதுல ரியாக்ட் பண்ற அந்த மைக்ரோப்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகும். சோ அப்படி பண்ணும்போது தான் அதோட யூஸ் எஃபிஷியன்சி, அதாவது உரங்களோட பயன்பாட்டு திறன் வந்து அதிகமாகும். அதனாலதான் வந்து நானோ உரங்கள் போடும்போது இப்ப ஒண்ணு வந்து உரங்களோட பயன்பாட்டு திறன் அதிகரித்தாலும் இன்னொன்னு வந்து ஃபார்மர்ஸுக்கு விவசாயிகளுக்கு போகும்போது நம்ம நிலங்களுக்கு போடக்கூடிய உரங்களோட குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். கம்மியான குவாண்டிட்டியில எப்படி அதிகமான ஈல்டு கிடைக்கும்? சோ ஃபார்மர்ஸுக்கு வந்து குவாண்டிட்டி கம்மியாகும் போது இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்கும். சோ அதனால வந்து விவசாயிகள் எல்லாரும் வந்து இந்த நானோ உரங்களை பத்தி விழிப்படைந்து அதை வந்து நம்ம வந்து நிலங்கள்ல போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் இன்கம் கிடைக்கும். அதே டைம் வந்து மண்ணுக்கும் வந்து நல்ல உயிரினங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதிகமாகிறதுனால மண் வளமும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய டெக்னாலஜி தொடர்ச்சியா வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. இப்ப நம்ம விவசாயிகள் அதை வந்து பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறணும், அதே போல கம்மியான உரங்கள் யூஸ் பண்றதுனால எந்த மாதிரி அதிகமான ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சிறிய குருவியும் பெரிய நினைவுகளும் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. ஆசானபுதூர் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அமைதியான ஒரு குக் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நவீன தொலை தொடர்பு வசதிகள் எட்டி பார்க்காத அந்த ஊர்ல கைபேசியில பேசுறது கூட சவாலானது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தொழில்நுட்ப இடைவெளிய இயற்கை இங்க மிக அழகா நிரப்பியிருக்கு. அத்தகைய சூழல்ல அமைஞ்ச ஒரு சின்ன வீட்டின் தாழ்வாரத்துல தாங்க அந்த சிட்டுக்குருவி தன்னோட வாழ்வை தொடங்கி இருக்கு. அந்த வீட்டுல ஒரு தம்பதியும் அவங்களோட ரெண்டு மகன்களும் வசிச்சு வராங்க. மூத்தவர் கல்லூரி மாணவர், இளையவனும் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன். குடும்ப தலைவர் வேலைக்கும் மூத்த மகன் கல்லூரிக்கும் போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டின் பகல் பொழுதுகள் தாய்க்கும் அந்த சிறுவனுக்கும் மட்டும்தாங்க சொந்தமானது. அந்த சத்தம் இல்லாத நேரத்துல தான் அந்த சிட்டுக்குருவி அடிக்கடி வீட்டுக்குள்ள உலாவர தொடங்கி இருக்கு. குருவியோட கூட அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல உள்ளேயே அந்த குருவி கூடு கட்டவும் தொடங்கி இருக்கு. நாள்தோறும் தன்னோட சின்ன அழகுல மெல்லிய குச்சிகள், காஞ்ச மரப்பட்டைகள், எங்கேயோ இருந்து தேடி பிடிச்ச பஞ்சு, மென்மையான பொருட்களை சுமந்து வரும் மென்மையான பொருட்களை சுமந்து வந்திருக்கு. அந்த சின்ன பறவையோட உழைப்பை பாக்கிறப்ப ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை எழுப்ப முயல்வது போல இருக்கும். ஒவ்வொரு முறை வர்றப்பையும் அது எழுப்பக்கூடிய கீச் கீச் சத்தம் அந்த வீட்டின் அமைதியை துளைத்து ஒருவித ஆனந்தத்தை அள்ளி தெளிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். கூடு கட்டி முடிச்ச சில நாட்கள்ல அதுல சின்ன முட்டைகளை இட்டிருக்கு. குருவி வெளியே போயிட்டு இருக்கும் நேரத்துல அந்த சிறுவன் ஒரு நாற்காலியின் மீது ஏறி மூச்சை பிடிச்சுக்கிட்டே மெதுவா அந்த கூட்டை பாக்கிறது உண்டு. அந்த குருவி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டை கட்டியிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால மிகவும் எச்சரிக்கையுடன் முட்டைகளை எண்ணுவான். அந்த செய்திய தாய்கிட்ட சொல்றப்ப அவன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். தாயோ, ஏன் கூட்டை தொட்டாய், குருவி பயந்து விட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாசமா சொல்லுவாங்களாம். சில நாட்கள்ல முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அன்னையில இருந்து அந்த வீடு விழா கோலம் போல இருந்திருக்கு. குருவி தன்னோட குஞ்சுகளுக்கு இறை கொண்டு வந்து அவற்றில் வாயில் ஊட்டும் அழகே தனி அப்படின்னு சொல்லலாம். இத பார்த்து அந்த சிறுவன் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அவங்களுக்கு அது வெறும் பறவை இல்லைங்க, குடும்ப உறுப்பினராகவே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பள்ளிக்கு போனாலும் எப்பவுமே கடைசி மணி அடிக்கிறப்ப எப்படா நம்ம வீட்டுக்கு போயிட்டு குருவி குஞ்சுகளை பார்க்கலாம் அப்படின்ற ஏக்கம்தான் அந்த சிறுவனுக்கு இருந்திருக்கு. இந்த செய்தி ஊர் ஃபுல்லாவே பரவி இருக்கு. அந்த ஊர்லயே முதன் முதலா ஒரு வீட்டுக்குள்ளார குருவி கூடு கட்டினது அதுதான் அப்படின்றது அக்கம் பக்கத்தினர் அந்த அதிசயத்தை பாக்கறதுக்கு வரிசை கட்டிட்டு வந்தாங்களாம். நாள்தோறும் குறைஞ்சது ரெண்டு குடும்பங்களாவது அந்த பறவை குடும்பத்தை பார்க்க வந்துருவாங்களாம். நாட்கள் நகர குஞ்சுகள் வளர்ந்து இறக்கை முளைத்து பறக்க தொடங்கிருச்சு. ஒரு நாள் அது எல்லா கூட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. குருவிகள் போனாலுமே அந்த கூட்டை மட்டும் ஒரு பொக்கிசமா அந்த சிறுவன் பத்திரமா வச்சிருக்காங்க. பறவைகள் இல்லாத அந்த கூடு அந்த குடும்பத்தினரின் மனதில் இன்னைக்கும் இனிய பசுமையான நினைவுகளை சுமந்து கொண்டுதான் இருக்குது. மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையிலான அந்த ஆழமான பிணைப்ப ஒரு சின்ன கூடு இன்னைக்கும் பறைசாற்றி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க தருண். கண்டிப்பா ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினர் இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கான நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, தன்னுடைய கல்லூரியிலிருந்தே அருமையான ஒரு தொழிலை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜாசா எசென்சியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்கள் தாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
3: யா ப்ரோ, ஏதோ கம்பெனி எல்லாம் நல்லா செட் ஆயிட்டு இருக்கு, ரன் ஓடிட்டே இருக்கோம்.
1: ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
3: ஓகே, நான் வந்து சின்ன வயசுல இருந்து, சரி, நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஜாபு அதுதான் ஃபுல்லாக டெடிக்கேட்டாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னையும் என்ன சொன்னாங்க, ஓகே 10th குட் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு 11th 12th நல்லா படிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சு நீட்டாக ஜாபுக்கு போகிறதா வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன திங்க் பண்ணேன்னா, சின்ன வயசுலேயே இந்த ஜாப் செட்டில் போனால் வீட்டில் நிறைய லோன் இருந்துச்சு, ரைட்டு, இவங்க 20-30 இயர்ஸ் லோன் கட்டியே சும்மா சுற்றிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலேருந்து நமக்கு நல்லா ஓரளவுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்லி தான் நான் இந்த பிஸ்னஸ் ஐடியாவே எனக்கு அப்போ வந்துச்சு. அப்போ நான் படிக்கும்போது 12th. ஓகேவா? ஆக்சுவலி நான் 12th படிச்சிருக்கும் போதே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, இந்தியா பூரா ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் ஜஸ்ட் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ரா வரைக்கும் கூட்டிகிட்டு போனார், அவர் மிலிட்ரியில் இருக்கனால. ஸோ அங்கே என்னோட ட்ராவல் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 3 இயர்ஸ் நான் 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் மொத்த இந்தியாவுமே சுற்றிட்டு வந்துட்டேன். ஓகேவா? மொத்த இந்தியாவும் சுற்றிட்டு வந்துட்டு அந்தந்த எக்கோ சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு, நான் ஓரளவு ஹிந்தியும் தெரியும், ஸோ அந்த ப்ராப்ளமே இல்லை, ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது, ஓகே நம்ம நான் பார்க்குற வரைக்குமே தமிழ்நாட்டில்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட்னா எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லா வேறு வேறு கம்பெனிஸ் தான் நமக்குள்ளே எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது நம்ம ஏதாவது இந்த சொசைட்டியில் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கள, இந்த பிஸ்னஸ் எந்த இடத்துல முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு யோசனையாக தோணுச்சு?
3: ஓகே, நாங்களும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு, பட் அதுக்கான சொல்யூஷன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ரிண்ட் அவுட் ஏதாவது எடுக்கணும், ஒரு ஸ்டேஷனரி திங்ஸ் ஏதாவது வாங்கினா

0: ஒவ்வொரு தாட்டி சேலம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே செல் பண்ணுறோன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணியிருந்தேன். சரி, அதுலேருந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை நாங்கள் நெக்ஸ்ட் அப்போ வெப்சைட்டாக கொண்டு போகலான்னு சொல்லி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தேர்ட் இயர்லேயே நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
1: சூப்பர் ப்ரோ, உங்களோட ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவளோட காத்துட்ருக்கேன். நேர்களே, உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறது நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டுல ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டுல சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம

டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோடு இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோடு ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜாசா எசென்சியல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க.
4: ப்ரோ, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் முதல்ல வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பிஸ்னஸோட நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க?
5: ஓகே, நாங்கள் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் இங்கேருந்து பல்காக ஆர்டர் எடுப்போமா. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் கிளாஸ்க்கு போடும்போதெல்லாம் அந்த பஞ்சிங் மிஷின் இருக்கும் கையில் ஹேண்டில் பண்ணுறது, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடுவேன் ரைட்டா. அதில் ஸ்பைரல் நான் சுற்றிட்டு அதில் நான் ஓரளவுக்கு நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தருவேன். பட் போக போக எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருந்தே, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ப்ளஸ் என்கிட்ட ஒரு 1500 கிட்ட கையில் சேவிங்கில் இருந்துச்சு. ரெண்டையும் தேக்கி ஒரு ஸ்பைரல் மிஷின் ஒன்று வாங்கிட்டேன். வாங்கினது அப்புறமா அங்கேருந்து தான் என்னோடய இந்த ஜேர்னியை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இறங்கி ஒர்க் ஆகிச்சு. ஜஸ்ட் நான் ப்ரிண்ட் அவுட்ஸ் மட்டும் இங்கே சேலமில் ஹோல்சேலேருந்து நான் ஃபுல்லாக எடுத்து ஜஸ்ட் நான் ஸ்பைரல் போட்டு எங்கள் காலேஜ் ஃபுல்லாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
4: சூப்பர் ப்ரோ, ஈஸி ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க?
5: ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே எங்களுக்கு ஃபுல்லாக அகேன்ஸ்டாக தான் இருந்துச்சு. எங்கள் காலேஜ்குள்ளே ரன் பண்ண முடியல, ஏன்னா காலேஜ்குள்ளேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அவங்க ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஜஸ்ட் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை பேன் பண்ண க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ரொம்ப டைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அதையும் மீறி நாங்கள் ஜஸ்ட் எங்கள்கிட்ட ஃபோன் கால் பண்ணி சொல்லுவாங்க, என்னன்னா நாங்கள் இதில் ஃபுல் டைமாக இல்லையே இறங்கிட்டோம், என்னால் ஸ்டடீஸில் சரியாகவும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஆர்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, வெளியில் இருக்கவங்க ஒரு 3rd person சரி, ஓரளவுக்கு நல்லா கூட இருக்கவங்க எப்படி ஒன்று அமௌண்ட் தந்துடுவாங்க, அமௌண்ட் நாங்கள் நம்பிக்கையாக கொடுத்துருவோம். பட் வெளியில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பல்காக ஒரு 6K 7K அப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்களுக்கு அதுவே பெரிய அமௌண்ட்டு ரைட்டா. அப்படி இருக்கும்போது ஆர்டர்ஸ் போட்டுருவாங்க, நாங்களும் ப்ரிண்ட் பண்ணிவிடுவோம், ப்ரிண்ட் பண்ணி ஸ்பைரல் போட்டு ரெடியாக வச்சுருவோம், பார்சல் ரெடியாக இருக்கும். பட் கடைசி நேரத்தில் அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு லாஸாக இருந்துச்சு டோட்டலாகவே. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஜஸ்ட் நாங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 10K எங்களுக்கு லாஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப விட்டுருச்சு. வர லாபம் எல்லாமே அதிலே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரிண்ட் அவுட் டோட்டலாக வேஸ்ட்டாக தான் போகும், நாங்கள் அதுவும் எதுவும் பண்ண முடியாது. சமோசா கடையில் இல்லை கேண்டீனில் தான் எங்களுக்கு அது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம்.
4: ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்க இதில்?
5: இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ப்ரோ, ஆக்சுவலி 0 investmentல தான் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்து ஜஸ்ட் கை மாற்றி விட்டோம். தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு அதில் வர அமௌண்ட் வச்சு ஸ்பைரல் மிஷின் ஒன்று வாங்கினோம். தென் அதில் ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு, அதை வச்சு நாங்கள் கலர் பிரிண்டர் மிஷின் ஒன்று வாங்கினோம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. அந்த மிஷினில் என்னென்னா நாங்கள் ஃபைனல் இயர்ஸில் ரிப்போர்ட் அடிப்பாங்க, அதில் ஹை அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் எங்களுக்கு நிற்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதில் ஜஸ்ட் ஆர்டர் போட வச்சு அதுலேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் எடுத்து அப்புறம் தான் இந்த வெப்சைட் பக்கமே வந்தோம்.

0: ஓரளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில். ஸோ அந்த ஒரு டீம் அதுதான் இங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னா ஜியோ காசின் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக வந்துட்டு ஜீரோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னீங்க. ஜீரோ காஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேர்களே, உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் ஜாசா சென்சியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க.
2: ப்ரோ, காலேஜ் படிக்கிறப்பே வந்துட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவு கொண்டு போயிருக்கீங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு இருப்பாங்க.
3: கண்டிப்பாக
2: அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரு, அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரை எப்படி எடுத்தீங்க?
3: ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி எடுத்தேன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது EDC இருந்துச்சு, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் அவங்க ஒரு 800 பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துனாங்க. அதில் வர எல்லாருமே அந்த 800 பேருமே காலேஜஸில் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்கிறது மட்டும்தான் அதில் சேர்த்திருந்தாங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க ஃபுல்லாகவே எல்லாம் வந்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஏ4 ஷீட் ஒன்று கொடுத்து அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது பீப்புள்ஸ்க்கு எத்தனை பேர் சொல்யூஷன் இருக்குது, அதனால் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, சேல்ஸ் மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் எப்படி எடுத்து போகிறீங்கன்னு அதிலே டிஃப்ரெண்ட்டாக அவரே ஃபில் பண்ணி கொடுத்து அது ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், குரூப்பாக ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. எல்லாருமே ஒவ்வொரு சைடும் ஜஸ்ட்டு அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் காலேஜில் இருக்கிற ப்ராப்ளமே நாங்கள் எடுத்து அதை ஷார்ட் அவுட் பண்ணோம். பட் எங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்த வரைக்குமே அவர் டோட்டலாகவே இது எல்லாத்தோட யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டார். ஸோ நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம், எங்கள் காலேஜில் நாங்கள் இப்படி ரன் பண்ண போகிறோம், ஸோ பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் வேணும்னா நாங்கள் அதே குரூப்பில் EDC குரூப்லேயே உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஆர்டர்ஸ் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அந்த ஈவெண்ட்டில் வந்தவங்க ஒரு மேம் தான், சரி, காலேஜில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மேம் தான். இது வரைக்கும் அவங்களை நான் பார்த்தது கூட இல்லை, ஐ மீன் அப்போ வரைக்குமே அவங்கள நான் பார்த்தது இல்லை. அந்த ஆர்டர் போட்டு ஒரு 1 hour அவங்க டெலிவரி பண்ணனால அவங்களுக்கு அவ்வளோ அதை வேல்யூபுல்லாக பார்த்தாங்க, இல்லை எஃபர்ட் போடுறாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க தான் என்னோட ஃபஸ்ட் கஸ்டமர் இதில் டோட்டலாக இருந்தாங்க.
2: சூப்பர் ப்ரோ. அந்த அந்த மொமெண்ட்டை வந்துட்டு இப்போ வரைக்குமே
3: மறக்க முடியாது ப்ரோ, கண்டிப்பாக. அதுக்கப்புறமே தான் எங்களுக்கு டோட்டலாகவே நிறைய ஆர்டர்ஸ் அந்த குரூப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குரூப்பில் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டு போடுறதுக்கும் தயங்குனாங்க, மேமே எங்களை சப்போர்ட் பண்ணி போடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
2: சூப்பர் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்த டைமுக்கும் இப்போக்கும் உங்ககிட்ட இருக்கிற மாற்றம் என்ன பிஸ்னஸில்?
3: மைண்ட் செட் ப்ரோ.
2: ஓகே,
3: டோட்டலாகவே மாறிடுச்சு. அப்போல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்துருவோம். இப்போலாம் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஒரு சின்ன சின்ன இடத்துலையும் டீட்டெயிலாக இறங்கி சிஸ்டம் பில்ட் பண்ணுறதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நாங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் எங்களுக்கு ஆர்டர் வந்தால் போதும்னு சொல்லி தான் நாங்கள் ரன் ஆகிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஆர்டர் வரும், எங்கள் கிளாஸை நாங்கள் கட் அடிச்சிருவோம், அட்டெண்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும், நாங்கள் ஆர்டர் போய் எடுத்துகிட்டு வந்து காலேஜ் கேட்டில் உட்காந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், வாட்ச்மேன் துரத்தி விடுவோம், கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்படி தான் ரன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு வந்த டிஃப்ரென்ஸ்னா மைண்ட் செட்டு அண்டு எங்களோட ப்ரெஷர்லாம் ஓரளவுக்கு நல்லா தாங்குற அளவுக்கு வந்துருச்சு.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேர்களை உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியல் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒன்று கேக்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா, பின்றாம்பா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் ஜாசா சென்ஷியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க.
2: ப்ரோ, இந்த பிஸ்னஸை வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நியர்லி எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்?
3: ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் ப்ரோ.
2: 3 இயர்ஸ். இப்போ 3 வருஷத்துல உங்களோட ஃபேமிலியும் நீங்க ஹேண்டில் பண்ணும், அண்ட் தென் காலேஜ் லைஃபும் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிஸ்னஸை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பர்சன்ஸ்லாம் யார் யார், எப்படி சப்போர்ட்டிவா இருந்தாங்க?
3: சப்போர்ட்டிவ்னா எங்க ஃபேமிலி சைடு சுத்தமாக சப்போர்ட் இல்லை. என்னதான் வார்த்தையில் சொல்லுவாங்க இது இது பண்ணுடா பண்ணுதான்னு, பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப், ரைட்டா? 12th 10th படிச்சிருக்கும்போது, 12th படிச்சிருக்கோம், நல்லா படித்து ஜஸ்ட் ஜாபுக்கு போ ஜாபுக்கு போ இப்படி தான் என்ன சொல்லி வளர்த்துட்டே இருந்தாங்க. அவர் கட்டத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் ஃபுல்லாக அவங்க அமௌண்ட் எல்லாமே ஃபுல்லாக இஎம்ஐக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஜஸ்ட் இந்த கொஞ்சம் கேஷுக்கே ரன் ஆகிட்டே இருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க வருது சேலரி ஒரு தெரிஞ்ச ஒரு 1 lakh, சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக அமௌண்ட் வருது. ஸோ அது அவங்க இஎம்ஐக்கே ஃபுல்லாக போகிறதுனால, ரைட்டு, ஜாபுக்கு போனால் ஃபுல்லாகவே செட் ஆகாது, நமக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் பார்த்தாங்கன்னா யாருமே இல்லை, டோட்டலாகவே யாருமே இல்லை.
2: உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைச்சிது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது?
3: ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இருக்கிறவங்கலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் போக போக நல்லா ரன் ஆக என்கிட்டே ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் வெளியிலேருந்து போய் ஆர்டர் பிளேஸ் பண்ண அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்கள் காலேஜில் எங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளான பர்சன்ஸ், எங்கள் என்னை பொறுத்த வரைக்குமே, என்னையை பொறுத்த வரைக்கும் சரி, என் ஃபவுண்டரை பொறுத்த வரைக்கும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க தான் எங்களை டோட்டலாகவே சப்போர்ட் பண்ணாங்க. இன்கேஸ் நாங்கள் டெலிவரி கொடுக்க லேட் ஆனாலும் பரவாயில்லண்ணா, நீங்கள் ஜஸ்ட் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஜஸ்ட் காலேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜூனியர் பசங்க எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் காலேஜ் படிச்சிருக்கும் போது. அண்ட் மேம், ஒரு மேம் இருக்காங்க, அவங்களை எப்பவுமே என்ன சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க டோட்டலாகவே, ரைட், இதெல்லாம் பண்ணு. அந்த நெட்ஒர்க் அவங்க பில்ட் பண்ணுறதுல அவ்வளோ வெல்வெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு ஓரளவு நல்லா சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க காலேஜில்.
2: சூப்பர் ப்ரோ. இப்போது நீங்கள் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு விஷயம் சக்ஸஸ் அப்படின்னா என்ன?
3: சக்ஸஸ் அப்படின்னா என்ன? மன நிம்மதி ப்ரோ.
2: பரவாயில்ல, சொல்லுங்கள். மன நிம்மதி?
3: ஆமாம் ப்ரோ, நிஜமாக தான், பீஸ் தான் ஆக்சுவலாக. நான் நீங்களே சொல்லுங்கள், நல்லா நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் நினச்சது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு, ரைட்டா? இந்தியா ப்ரோ, நான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன், நான் 3 இயர்ஸ்லேயே நான் ட்ராவல் பண்ணிட்டேன், ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சேன், எனக்கு ஓரளவு இன்கம் வர ஆரம்பிச்சு, அண்ட் அந்த இன்கம் வச்சுட்டு என்னோடய நீடை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பர்சனலாகவும் சரி, நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, ரைட்டா? ஸோ அதுவும் எனக்கு அளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டோம், பீஸ் தான் முக்கியம்னு சொல்லி அதை நீங்கள் உட்காந்தாலே அதுவே உங்கள் சக்ஸஸ் தான் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது.
1: சூப்பர் ப்ரோ, உங்களோட சக்ஸஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேரிலே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலம் கருதி சோனாயம் 107.8
2: சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சீலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் ஜாசா செஞ்சியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கியாச்சு. ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நீங்க 3 இயர்ஸா கண்டினியூஸா ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் எந்த லெவல்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
4: நாங்கள் ஆக்சுவலி இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே பிரிண்ட் அவுட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் எப்படி

0: ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி நாங்கள் பிரிண்ட் அவுட்ஸ் மொத்த இந்தியாவே கவர் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எங்கள் பிளான். ரைட்டா, நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் தாராளமாக எங்கள் அங்கே ரீச் பண்ணிடுவோம், வேறு ஆப்ஷனே இல்லை, நாங்கள் பண்ணுறோம், பண்ணியே ஆகிறோம்.
1: ஆல் த பெஸ்ட் ப்ரோ, கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். ப்ரோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸில் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது, ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் காலேஜ் படிக்கும் போது சரி, ஸ்கூல் படிச்சிருக்கும் போது சரி, சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் உங்களே இழுத்து போயிடும், அந்த பிஸ்னஸை ஃபுல்ஃபில் பண்ண.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இது பண்ணாமல் இருந்திருந்தால் பிஸ்னஸ் இன்னும் நல்லா இருக்கும், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு அசால்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டராக சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் வெல்வெஸ்ட்டாக இருக்கணும். ரைட்டா, நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் எடுங்க, எந்த ஃபீல்டு இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டில் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக இருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் 50-50 தான், எல்லாருமே பாதி 50 பேராச்சும் ஃப்ரீலான்சராக தான் போகிறான். அப்படி இருக்கும்போது அந்த பெஸ்ட்டு ஃப்ரீலான்சரை எடுத்து, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கள் அமௌண்ட்டு இவ்வளோ தான், எங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனலை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பெஸ்ட் ரிசல்ட்ஸும் இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லாவே க்ரோ ஆவீங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்டும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சரி, உங்கள் ஜூனியர்ஸோ சரி, அந்த ஃப்ரீலான்சர்ஸ்கிட்ட விட்டு ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் அவங்கள ஜாபுக்கு வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ப்ரோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட ஜேர்னியோட ஸ்டார்டிங், இந்த பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அது எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் ரொம்ப நன்றி ப்ரோ.
0: நன்றி ப்ரோ,
1: தேங்க்யூ ஸோ மச்.
2: நேர்களே, நானுமே இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து டடா, பாய் பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான மதிய வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே இந்த ஒரு மணி நேரம், 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நம்ம சுவாரஸ்யமா பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் சுய கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு மணி நேரம் சுவாரஸ்யமா பேச போறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பகுதி நேரமா, இல்லை பகுதி நேரமா கிடையாது, ஒரு 75% சமூக வலைதளங்களை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சமூக வலைதளங்களில் இருக்கிறது, அதில் நேரத்தை செலவிடுறது, அதில் புது புது விஷயங்களை பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம அதில் பார்த்துட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு வேலை வாய்ப்பெல்லாம் தேடுறது, நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுறது, பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்க கூட ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு வழியாக இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அதே நேரத்தில் தீங்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஓவராக அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வருது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, யோசனை திறன் வந்து குறையுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புது புது யோசனைகள் வெளியில் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சுயக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தேவை இல்லையா? அதனால சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது சுய கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஸோ நீங்கள் இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு இப்போ 24 மணி நேரம் இருக்குது, அதில் ஒரு 7 மணி நேரம் நம்ம வந்து தூங்கிடுறோம், 7-9 மணி நேரம். மீதி 8 மணி நேரம் நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்கோ, இல்லை ஸ்கூல் போகிற பசங்க அப்படின்னா, இல்லை காலேஜ் போகிற பசங்க அப்படின்னா, ஒரு 7 மணி நேரமும் நம்ம வந்து ஆக்குபைடாக இருப்போம். மீதி இருக்கக்கூடிய நேரம் நம்ம எந்த விஷயத்துக்காக நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியுது, நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் தான் அதிக நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு. அது எதுவாக வேணால் இருக்கலாம், சமூக வலைத்தளத்தை இந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து அதிக நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டுமே இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளே டைம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஒரு நாளைக்கு ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி தான். அதுக்கு மேலே நம்ம வந்து போனோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ தொடர்ச்சியாக 3 மணி நேரம் ஃபோன் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஃபோனை கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே கேம் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த ஃபோனை அவங்கக்கிட்டேருந்து வாங்க

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது

0: இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு, எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
2: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
1: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
2: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
1: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
3: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: அலைவரிசையில சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. சோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்துவதுல சுய கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சமூக வலைத்தளங்கள் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சோ சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பயன்படுத்துறது மூலயமா பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க அவர் கூட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சந்திரசேகர்னா ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா.
5: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் சுய கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் பேசிட்டு இருக்கோம்.
6: கண்டிப்பாப்பா, எந்த விஷயத்த நம்ம எப்ப யார்கிட்ட போஸ்ட் பண்றோங்கிறது முக்கியம்ப்பா. உதாரணத்துக்கு, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத தகவல்களை போஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தவறான தகவல்களை மற்றவங்களை கீழ்த்தனமாக பேசி அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம, ரொம்ப இன்டிமேட்டா இருக்கக்கூடிய சில போட்டோஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை பகிர்றது அப்படிங்கறது ரொம்ப அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி யார பத்தி அவதூறு பருத்தி பேசுறது, திட்டி பேசுறது, வசைப்பாடு பத்தி பேசுறது, இதெல்லாமும் அவாய்ட் பண்ணிக்கணும். சமூக வலைத்தளத்துக்கு பாசிட்டிவிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, நமக்கு தெரிஞ்ச நல்ல சிந்தனை முத்துக்கள், நல்ல கருத்துக்கள், இதர பல விஷயங்கள் அப்படிங்கறது ஷேர் பண்றதுல தவறு அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்வோட இருக்கணும்ப்பா. அதே மாதிரி வதந்திகள் அப்படிங்கறது எக்கச்சக்கமாக இன்றைய காலகட்டத்துல வருது. இப்ப சமூக வலைத்தளங்கள ஜஸ்ட் லைக் தட் அவங்க வாட்டுக்கு போட்டுக்கிட்டே போறாங்க, அந்த வதந்தி உண்மைன்னு நம்பி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லும் நம்ம தடுத்தோம், அதை போஸ்ட் பண்ணாம அப்படின்னா நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் இல்லையா?
5: கண்டிப்பா கண்டிப்பா.
6: நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம கையில தான் இருக்கு அந்த சமூக வலைத்தளம் அப்படிங்கறது. அதை நல்ல விதத்துல யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். வேற நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி அதுல சம்பாதியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே கூடாது. அந்த சமூக வலைத்தளங்கள் மூலியமா நிறைய பேர் நிறைய காசு இல்லாமும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் நம்ம அதிகப்படுத்தணும், மைனஸ் நம்ம விட்டுறணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா?
5: கண்டிப்பா கண்டிப்பா. நான் ரொம்ப நன்றி, நான் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
6: தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா.
5: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட காட்பாடியிலிருந்து சந்திரசேகரண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. ஸோ சுய கட்டுப்பாடுக்குள்ளே தான் இது எல்லா விஷயங்களுமே வரும். மற்றவங்கள அவதூறாக பேசுறது மற்றும் தகாத விஷயங்களை நம்ம வந்து பரப்புறது, வதந்திகளை பகிர்றது, இது எல்லாமே வந்து சுய கட்டுப்பாடுக்குள்ளே தான் வரும். இந்த ஒரு விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹர்னி என் கூட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பின் கீழ நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் சுய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். சோனா பண்பலையின் இணைப்பு ஸ்ரீ கர்ணியர்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலர்
1: ஆதவன்.
2: அதாவது கேட்டுக்கொண்ட எல்லா வீட்டையும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: நானுமே அருமையா இருக்கேன்.
2: டாபிக் வந்துருக்கேன். சமூக வலைதளங்கள் சுய கட்டுப்பாடு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். வேணும் கண்டிப்பா. பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதா இருந்தாலும் சரி, அதுல நல்லது மட்டும் போவோம். அடிக்கடி சொல்றதுனாலும் பரவாயில்ல, சிரிச்சு சொன்னாலும் அதுதான் பழத்தை எப்படின்னா கத்திருந்துன்னா பழத்தை நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே சரியில்லாத விஷயங்களை பயன்படுத்தினா நல்லா இருக்குமா? அதே போல நல்ல பயன்பாட்டுக்கு மட்டும் சமூக வலைதளங்களை வலைதளங்களை பயன்படுத்த வேண்டும். அதுல இருக்கிற சரியில்லாத சமாச்சாரங்கள் நிறைய வருது, அதையெல்லாம் பார்த்து அதுபடி இது பண்ணலாம்னு. உதாரணமா சொல்ல போனா யூடியூப்ல பார்த்து சரி விட்டதுக்கு அதை பண்ணா சரி இருக்கு இதா இருக்கும்னு யாரு இதையும் கேட்காம மோத்தி எல்லாம் போட்டு மோத்து கருப்பாக்கிக்கிட்டவங்க நிறைய பேர். சரிங்களா?
1: கண்டிப்பா.
2: அதான் சுயக்கட்டுப்பாடு வேணும். குறிப்பிட்ட நேரம் பார்க்கணும், அப்புறம் இது பண்ணிடும். சும்மா அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் மாதிரி அதிகம் வருங்க.
1: கண்டிப்பா.
2: சரிங்களா? யாரா இருந்தாலும் அது எது சாப்பாடு இருக்கிற வயிற்றுக்கு சாப்பிடலாம், அதுக்கு மேல சாப்பிட்டா முடியுமா? அது மாதிரி சமூக வலைங்களுக்கு சுய கட்டுப்பாடு வேணும். குறிப்பு டைம் பாட்டு சும்மா அதுலயே இருக்கூடாது. நைட் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே 9 மணிக்கு முன்னே அதெல்லாம் எல்லா இதுலயும் அது வந்து படுத்து போறது நல்லது. சரிங்களா? தூக்கம் கெட்டு மனசு உடலும் கெட்டு.
1: அதனால
2: சுய கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். அது சும்மா சரியில்லாத நிகழ்வுகளை எல்லாம் பாக்குறத தவிர்க்கணும். நல்ல நிகழ்ச்சிகளை மட்டும் பாக்கணும். ஸ்ரீகரணி,
1: கண்டிப்பா
2: சமூக வலைதளத்துக்கு நல்லது மட்டும் எடுத்துப்போம். அண்ணன் வந்து பால் இந்த இது பாலை தண்ணி காலத்தை வச்சா என்ன ஒண்ணு பால் மட்டும் தனியா வரி தண்ணீர் விட்டுமா? அந்த மாதிரி நல்லது மட்டும் எடுத்து கெட்ட சரியில்லாத விட்டுறணும். ரைட்டா?
1: கண்டிப்பா.
2: சொன்ன கருத்து கரெக்டுங்களா? இல்ல
1: கண்டிப்பாண்ணா. நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: நன்றி
1: நன்றி. ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா அவரோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாரு. ஸோ நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இதுல நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது, பல நன்மைகள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டுமே இல்லாம சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்றது யாரும் நமக்கு சொல்லி கொடுத்து வரப்போறது கிடையாது. நம்மளா ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தி இது பண்ணாதான் அது வந்து முடியும். ஸோ இந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: சுரேஷ், நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
1: என்ன மச்சா சொல்ற?
4: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
1: சரி, நான் உண்டு ஒன்று கேட்கவா?
4: கேளு.
1: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
4: ஆறு ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
1: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
5: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா, பின்றா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: அலைவரிசையில சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. சோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் சுய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தலைப்பின் கீழே பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்ட குறுநகர்த்தியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
1: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: அதாவதுங்க இப்ப டிவியில பல விஷயங்கள் நிறைய ஒளி வரப்படுறாங்க. அதுல வந்து நமக்கு வேண்டிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீயதை விட்டுடலாம். அது எப்படி அப்படின்னா, அன்னப்பட்சி வந்து பால்ல தண்ணி கலந்து வச்சோம் அப்படின்னா அந்த பாலை மட்டும் பருகிட்டு தண்ணி விட்டுருங்களாம். அது போல நல்ல பொருளை சாப்பிட்டு அது தண்ணி விட்டுருலாம். அதே மாதிரி நல்ல விஷயங்களை நாம சேகரிச்சு வச்சுக்கிட்டு மற்றவர்களா விட்டு போட்டுடலாம். அதே மாதிரி இப்ப நீங்க வானொலியில பேசணும், நீங்க ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்றீங்க, அந்த தலைப்புக்குள்ளேயே நான் பேசணுங்க. அதை விட்டு போட்டு அந்த தலைப்பு விட்டு போட்டு அடுத்த தலைப்புக்கு போய் சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டா எளிமைய சொல்ல தெரியாம பல நெறி போட்டுக்கிட்டு எப்படி அப்படின்னா, ஆறு கரையில் அடங்கி நடந்தது காடு வளம் பெறலாம் அப்படிங்கிறாங்க பாடல் இருக்குதுங்கல்ல, அந்த மாதிரி அந்த அடக்கட்டுக்குள்ளேயே போனாட்ட அது காடு வளம் பெறும். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலையே கரெக்டா உள்ளடங்க பேசி வந்து எப்படிங்க அப்படின்னா, அதாவது சுருங்க சொல்லி விளங்க சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, சுருக்கமா சொல்லி விளங்க வைக்கணும் அப்படின்னு. அப்படி அப்படி அந்த மாதிரி நாம பண்ற சமூக வலைத்தளங்கள்ல நம்ம சுய கட்டுப்பாட்டோட இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா.
2: அதானுங்கம்மா என்னுடைய கருத்து.
1: ஓகே, நன்றி. நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு
2: நன்றிங்கம்மா.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவரோட கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ சுய கட்டுப்பாடோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சுய கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் சமூக வலைத்தளங்களுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு முழுமையாக அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இருக்காங்க அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. ஸோ அவங்க கூடயும் பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஸ்ரீஹரணி.
1: வணக்கம்.
3: பெரியவங்க பாக்குறதுல இருந்து மட்டும் இல்லாம குழந்தைங்களும் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட போனை காட்டிதான் சாப்பாடு ஊட்டுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த குழந்தை வந்து இருக்கும்போது பாதிப்பு வந்து இன்னும் அதிகமாகும். பெரியவங்களோட குழந்தைகள் இன்னும் பாதிப்பு அதிகமாகும். ஏன்னா வளர்ச்சி அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்ணு எரிச்சல், பெரியவங்களே பார்த்தாலும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா கண்ணு எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் சின்ன பசங்க எல்லாம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா படிப்புல வந்து கவனம் அதிகமா செலுத்துறதெல்லாம் இல்லாம ஆயிடும். யோசிக்கிற திறமை குறையும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள், தூக்கமின்மை, அதுக்கப்புறம் அதனால உடல் பாதிப்பு, அப்புறம் அந்த மோஷன் போர்டு இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு அதிகமா இதாகும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம தவிர்க்கணும். நல்லதே பாக்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுல வர ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து கிரீம் ஐட்டம்லாம் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆன்லைன்ல இந்த விற்பனை பண்றாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம நேரடியில போய் வாங்குறது வந்து பார்த்து வாங்குறது வந்து நல்லதா இருக்கும்பா. இந்த பந்து தண்ணியில வந்து பந்து எத்தனை முறைதான் பூ பந்து தண்ணியில போட்டாலும் அந்த பந்து வந்து பூ வந்து பூ பந்தானது வந்து மேல வரும்ன்ற மாதிரி அந்த அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், தவறான விஷயங்களை கைவிட்டுறணும்ன்றது என்னோட கருத்துக்கள். வாய்ப்பால் நேரத்தினருக்கு நன்றி. கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நேயர்களும் நன்றி. வணக்கம்.
1: நன்றிக்கா. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி அக்கா கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இதில் நன்மையை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு சுயக்கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்றத எழிலரசி அக்கா இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் சுயக்கட்டுப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே, கால் கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சமூக வலைத்தளங்களில் சுயக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம நினைப்போம் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷமாக மாறும், 20 நிமிஷம் 40 நிமிஷமாக மாறும். எப்படி டைம் போச்சுனே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதன் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரம் வந்து தேவையில்லாமல் செலவாகும், அதுக்கப்புறமேட்டு நம்மளோட உடல் பாதிப்படையும். இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு ஏந்திரிக்கும் போது கண்ணு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாரக்கப்பட்டியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க
3: ருக்மணி பாட்டி? ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா இருக்கோம்.
3: ஓகே ஓகே பாட்டி. பாட்டி இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா?
4: என்ன
3: தலைப்பு அப்படின்னா, சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் சுயக்கட்டுப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம். பேசுங்க பாட்டி.
4: அதாவது சமூக வலைதளத்துக்கு சுயக்கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப அவசியம். சுயக்கட்டுப்பாடுகளை வர வைக்கிறதுக்கு சிறு வயதுல இருந்து குழந்தை பருவத்தில இருந்து அந்த கட்டுப்பாடோடு வளர்ந்து வந்தா தானா வந்துடும். அதாவது பெற்றோர்கள் வந்து டீனேஜ் வர வரைக்கும் சொல்லி கொடுக்கற கட்டுப்பாடு தான் குழந்தைகளுக்கு மனசுல பதியும். அவங்க அதை சரியாதான் நடப்பாங்க. அப்போ நம்ம அந்த சுயப்பட்ட கட்டுப்பாட்டை பழகிட்டோமா அத குழந்தைங்களுக்கு தானாவே வந்துடும். சுய கட்டுப்பாடோட போகணும், பார்க்கணும், செய்யணும், எந்த வேலையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரணும், வந்துடும், தானா வந்துடும். அதனால பெரியவர்கள் தான் கூட இருந்து அந்த குழந்தைங்க வளர்வதற்கு நாம அதுங்க என்ன டிவி பாக்குறாங்க, என்ன வலைதளத்துக்கு போறாங்க, என்ன மாதிரி நடக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோமா பிள்ளைங்க நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம்னா பெற்றோர்களோட பங்கும் அவசியம். அதனால அதனால நம்ம ஒரு நல்லா வளர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற பாதைக்கு போகமாட்டாங்க. இது என்னோட கருத்து சாமி.
3: கண்டிப்பா பாட்டி, நன்றி பாட்டி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. ருக்மணி பாட்டி நிறைவு நேரா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. ஸோ நானுமே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்துல இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நான் என்னையுமே சேர்த்து எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் சுயக்கட்டுப்பாடோட நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிறது தான் சால சிறந்தது அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில்

நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்போட, அருமையான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரிணி. நன்றி, டாடா பாபாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் நாம இந்த நேரத்துல. தொடர்ச்சியா இன்னைக்கு முதல் விஷயமா எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்கிற நேயர்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம். காஃபினால, அதாவது காஃபி வந்து நம்ம குடிக்கலாம், ஆனா ரொம்ப அதிகமா குடிக்கிறதுனால என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து வரும் அப்படின்னு தான் சொல்ல போறேன். அதனால காஃபி குடிக்கிறவங்க, அதிகமாக குடிக்கிறவங்க அதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, முதல் விஷயமா என்ன அப்படின்னா, காஃபி நம்ம வந்து அளவாக குடிக்கும்போது நம்மளுடைய தலைவலி பிரச்சனைகள்லாம் வந்து போகும். காஃபி அதிகமாக குடிக்கும்போது தலைவலி ஏற்படுமாங்க. இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு செட் ஆகாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதாவது காஃபி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டா அது தலைவலிக்கு வந்து நல்லது, அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டா அதுவே தலைவலியை உண்டாக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உடல் பருமன் பிரச்சனைக்கும் ஒரு காரணம் காஃபி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது. அதே மாதிரி நீரழிவு, இன்னைக்கு மேஜராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அந்த நீரழிவு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்க. இதற்கும் ஒரு காரணமாக வந்து இந்த காஃபி இருக்கு. ஏன்னா காஃபியில் வந்து கட்டாயமாக நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா 5 டைம் அந்த சுகரோட குவான்டிட்டி அதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து நீரழிவு வந்து வரலாங்க, இன்னும் நிறைய பிரச்சனைகளும் வந்து வரலாம். அதே மாதிரி கம்மியாக நம்ம வந்து காஃபி எடுத்துக்கிட்டா காஃபியில் இருக்கிற கஃபைன் மலச்சிக்கல் பிரச்சனைகளை வந்து குறைக்கும். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை கூட வந்து ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, சுமாராக பார்த்திங்க அப்படின்னா 565 எம்ஜி கஃபைன் கொண்ட 1 லிட்டர் காஃபி ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறார் அப்படின்னா அவருக்கு வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக காஃபி எடுத்துக்கும் போது அதனால் நரம்பு மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தூண்டுதல் வரும், அதுகோட காரணமாக இரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து வரலாங்க. இந்த உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது, குறிப்பாக பக்கவாதம் அப்புறம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா சதைப்பிடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, காஃபியில் இருக்கிற அந்த கஃபைன் சதைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த காஃபி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ஒரு டீ நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே

0: அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி,
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி.
2: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நம்ம சோனா எஃப்எம்ல ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால நிறைய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாருமே வந்து ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம கூட இந்த நேரத்தில் ஊட்டச்சத்து நிபுணர் சங்கீதா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிஸ் நமக்கு தேவை, இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு அளவு இருக்காங்க மேம். ஸோ ஒருத்தர் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் மேம் கலோரிஸ்
3: ஒரு நாளைக்கு? அடல்ட்ஹுட்டுக்கு வந்து 1000-2000 வரைக்கும் நமக்கு தேவை. அதேமாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்க்கும் நமக்கு வந்து மாறுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைகள் ஒரு வயசுலேருந்து, ஸோ டில் அந்த நியூபார்ன் வந்து இன்ஃபென்சி பீரியட் ஒரு வயசுக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த 6 மாதம் வந்து மெயினாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ அந்த ஊட்டச்சத்து நம்ம உடனே அந்த 6 மாதத்துலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு தொடங்குறோம். ஸோ 0-3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஊட்டச்சத்து வந்து ரொம்ப க்ரூஷியலான நம்ம பாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக ஊட்டச்சத்து நிறைந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைந்த உணவுகள் கொடுக்குறோமா, அதுதான் வந்து ஒரு 22 வயசுக்கு மேலே அந்த குழந்தைக்கு உபயோகப்படும். அதே மாறி ஃபாஸ்ட் ரேபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த 0-3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்டெடி ரேட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு 1000-1500 கலோரிஸ்குள்ளே நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் 12 அப்புறம் அந்த அடல்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் 2000-2500 வரைக்கும் ஊட்டச்சத்து நமக்கு தேவை.

0: ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த 22 வயசு அடலசன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அடல்ஹுட் முடிஞ்சோடனே, அடலசன் முடிஞ்சு அடல்ஹுட் வரப்போ திரும்பி நம்ம குறைச்சிக்கணும் கொஞ்சம். டில் அந்த 50 இயர்ஸ் வரைக்கும் 2000 கலோரிஸ் வரைக்கும் எடுக்கணும். தென் அபோவ் 50-55 மேலே 2000 கீழே குறைவாக நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம அந்த சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு செடென்டரி ஒர்க்காக இருக்கவங்களுக்கு 1500 2000 கலோரிஸ் வரைக்கும் தேவைப்படுது நியூட்ரி.
1: நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவை, அவங்க எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கலாம் கலோரிஸ் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக வந்து பகிர்ந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதம் முழுவதுமே ஊட்டச்சத்து மாத பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7007-8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
2: சத்தான உணவை தினமும் சேர்ப்போம், சந்தோஷமான வாழ்வை பெறுவோம்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அப்படி இன்னைக்கு முதல் விஷயமா நான் என்ன சொல்ல போறேன் இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நைட்டு நேரத்துல அந்த டிவி பார்த்துட்டே தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதுவும் இப்போ வந்து டிவிக்கு பதிலாக ஃபோன். ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் டிவி தான் பார்க்குறாங்க. டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அப்புறம் ஒரு 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டிவி, அதாவது தூங்கினதுக்கு அப்புறமா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சு தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டிவி பார்க்குறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ இது டிவியிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, என்ன பண்ணுது அப்படின்னா, மெலட்டோனின் சுரப்பை வந்து குறைக்குது. நம்ம தூங்கிறதுக்கு மெலட்டோனின் ஹார்மோனுடைய அந்த சுரப்பு அப்படின்றது தேவை. இப்போ இன்னும் டிவி பார்த்துட்டு நம்ம ஃபோன் பார்த்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக பார்க்கும்போது அது நமக்கு தூக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது. நாமளே எவ்வளோ சிரமப்பட்டாலும் தூக்கம் வந்து வராது. ஸோ இதனால் ஒரு ஆழமான தூக்கம் வந்து நமக்கு கிடைக்காமலே போகும். கனவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமான தூக்கம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சரியாக தூங்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து ஒர்க்கு, திரும்ப வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து நமக்கு கிடைக்கல. அடுத்த நாள் ஒர்க்கு, திரும்ப ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கல அப்படின்னா, நம்ம உடலுக்கு அதிகமான ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருப்போம், ரொம்ப சோர்வாக இருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்கக்கூடாது. ஒரு 15 நிமிடங்கள் நம்ம வந்து கட்டாயமாக சூரிய வெளிச்சத்தில் நிற்கணும். ஸோ இது முதல் விஷயம். இன்னொன்று என்னென்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது, காலையில் நம்ம வந்து மொபைல் ஃபோன்லாம் பார்க்கல, நைட்டு வந்து டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கல அப்படின்றப்ப நம்மளுடைய தூக்கத்தோட தரம் அதிகமாக இருக்கும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இந்த ஆழ்ந்த தூக்கம் நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த உற்சாகம் நம்மளை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நிறைய விஷயம்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒண்ணு கேக்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆறு ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை, சளி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க, கோல்டு. இது நிறைய ரீசன்னால் வரும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, எல்லா சீசன்லேயும் நிறைய பேருக்கு வந்து வரலாம். இந்த சளி அதிகமாக பிடிக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அதிகமாக சுடுதண்ணி குடிக்கிறது.

0: அதாவது லைட்டாக சுட வச்சு நீர் குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவு, அதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய கைகளை எப்பயுமே சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம், சளி வராமல் இருக்கும். அதே மாதிரி வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி மிளகு கஷாயம், நீராவை பிடிக்கிறது, மஞ்சள் பால் இதெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட வந்து ஒரு தாத்தா இணைஞ்சிருக்கிறாரு, பசுமை சித்தர் வைத்தியலிங்கம் ஐயா. ஐயா, வீட்டில் சளிக்கு இருமலுக்கு குறிப்பாக சளிக்கு வந்து ஏதாவது கஷாயம் வச்சு குடிக்கலாம், இல்லை இந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டால் சளி வராது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளை வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணலாங்க ஐயா?
1: கண்டங்கத்திரி, ஓமோலி, சிப்புலி இதெல்லாம் போட்டால் சளிக்கு கஷாயம். இதை பாட்டில் போட்டு விற்கிறாங்க 60 ரூபா 70 ரூபா, சீப் அண்ட் பெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க யாருமே, அதுக்கு மரியாதை இருக்காது, புரியுது அவங்களுக்கு. அதனால் வந்து கண்டங்கத்திரி, ஓமோலி, சிப்புலி இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா எந்த சளியும் வராது, சரியா? சிப்புலி இதெல்லாமே சளிக்கு எந்தது, வாதம் பித்தம் கபம் சொல்றோம்ல, அதுலக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று, அந்த மூணு இதுதான் இத்தனை டைவர்ட் ஆகி இத்தனை நோயாக வருது.
0: கண்டங்கத்திரி, ஓமவல்லி, திப்புலி இதை மூணையும் வந்து கஷாயம் வச்சு கொடுத்தா சளி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும். சளி இல்லாதவங்களும் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னா இஞ்சி மிளகு, இந்த ரெண்டையும் பயன்படுத்தினாலும் நம்ம வந்து சளியை தவிர்க்கலாம். இஞ்சி மிளகு நம்ம வந்து டீயில் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு வந்து எப்படின்னு தெரில ஆனால் இஞ்சியை வந்து நம்ம டீலேயே ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இஞ்சியும் மிளகையும் சேர்த்து நம்ம வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி அதிகமாக அந்த மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீராவை பிடிக்கிறது. அதே மாதிரி மஞ்சள் பால், இது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டர்மரிக் மில்க், அதாவது பாலில் லைட்டாக நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா அது வந்து சளியை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் என்ன ஒரு விஷயம் பற்றி நம்ம அதிகமாக வந்து பேசுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய வாழ்க்கை முறை பற்றி நிறைய விஷயங்கள்

பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை அப்பா அம்மா காலத்திலே கூட பார்த்திங்க, அவங்க சின்ன வயசுலாம் இருந்தப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன சாப்பிடுவாங்க. இன்றைக்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். இன்னமும் கூட அந்த எண்ணெய் பதார்த்தங்கள், அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்த உணவுகள், பேக்கெட் ஐட்டம்ஸ், பிஸ்கட்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸாக. ஆனால் பாரம்பரிய உணவுப்படி நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க சின்ன வயசில் இருந்தப்போ, அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் என்ன சாப்பிட்டாங்க ஸ்நாக்ஸானால் கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை, ராகி பிஸ்கட், அதுக்கப்புறம் பணியாரம்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க, பொரி உருண்டை. இந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றிக்கும் போது, அதாவது இன்றைக்கி மேஜராக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. கடையில் வாங்கின அந்த பொருட்களை வந்து, அதாவது பஜ்ஜி போண்டாலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அப்படின்லாம் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. ஏன்னா கடையில் வந்து அந்த எண்ணெய் வந்து எண்ணெயினாலே வந்து அது ஓரளவுக்கு பாதிப்புக்குள்ளானது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பயன்படுத்தப்படுது கடைகளில் அப்படின்றும் நம்ம வந்து கேள்விப்படுறோம். இல்லை ஒரு ப்ராப்பராக ஹெல்த்தியான ஒரு எண்ணெயில் நம்ம வந்து செஞ்சால் கூட அதெல்லாம் வந்து ரெகுலராக எண்ணெயில் பொரித்தது சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஒரு கடலை மிட்டாயும் எள்ளுரண்டையும் ராகி பிஸ்கெட்டும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டும் கருப்பட்டி, ஸோ இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயமாக அந்த ஒரு டைமில் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்து இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லது தான் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சுவையாக இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது பண்ணுறது இல்லை. ஆனால் அப்போ நம்ம சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் சுவையாக இருந்தும் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு பல நன்மைகளை வந்து பண்ணுது. ஸோ நம்மளும் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை, எண்ணெயில் பொறிச்ச உணவுகளுக்கு பதிலாக இந்த மாதிரி எள்ளு உருண்டை, கம்பு, பொறி உருண்டை, அதுக்கப்புறம் கடலை பருப்பி, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிட்லாம். அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவலோட நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடைய நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதோரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பரான மொபைல் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, அதுலயும் முக்கியமா ஓப்போ ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ற இந்த ஒரு ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஓப்போல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது போன் பேசிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து நீங்க பேசுறத ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்க வந்து ஒரு டிராஃபிக்கான ஒரு இடத்துலயும் சத்தம் அதிகமா இருக்கிற இடத்துலயும் இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெளிவா கேட்காது. இந்த ஒரு விஷயத்த சரி செய்யற மாதிரி தான் ஓப்போல ஒரு சூப்பரான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் கிளியர் வாய்ஸ். இந்த கிளியர் வாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும். இது எங்கே இதுவாக ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் கிளியர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமான சத்தம் இருக்கிற இடத்துல நின்று பேசினா கூட எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி இது வந்து உதவி செய்யும். ஒருவேளை உங்களால் இந்த செட்டிங்கை கண்டுபிடிக்க முடியலனா கூட செட்டிங் ஓப்பன் பண்ணி கிளியர் வாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துடும். இந்த ஒரு பட்டனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட ஃபோனில் நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் தெளிவாக கேட்குற மாதிரி இது பண்ணி கொடுக்கும். இது எல்லா ஓப்போ மொபைலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த ஒரு செட்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்புங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது பிராண்டு மாடல் மொபைலில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதையும் கண்டுபிடிச்சி வந்து உங்கள்கிட்ட சொல்ல முயற்சி செய்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். அடுத்தடுத்து ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க மக்களே, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜிஸ் அந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் கேட்கலாம்.

0: FM 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதனால் கருத்துக்கள் எதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம என்ன அடுத்து கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏர்பட்ஸில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். 1200 ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு நல்ல ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏர்பட்ஸை ட்ரை பண்ணலாம். இதோட பெயர் கோபோல்ட் ஜெட் 40 ப்ரோ அப்படிங்கிறது அதோட பேரு. இந்த ஏர்பட்ஸ்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறது கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஏர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஒரு யூனிக்கான சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏர்பட்ஸ்லாம் இந்த ஓவல் ஷேப்ல தான் இருக்கும், அதுக்குள்ள ரெண்டு ஏர்பட்ஸை படுக்க வச்சிருப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, உள்ள ரெண்டு ஏர்பட்ஸ் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு, பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. இந்த ஏர்பட்ஸ் நிறைய கலர் ஆப்ஷன்லயும் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான ஃபீச்சரை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல குவாட் மைக் கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனோட கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி மைக்ல நீங்க பேசுறத ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெளிவா கேட்கறதுக்காக என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க போன் பேசுறப்பெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ரொம்பவே தெளிவா கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 100 மணி நேரம் வரைக்கும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சும்மா 1 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்கனாலே இது சீக்கிரமா சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 mmக்கு செமையான டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயே உங்களுக்கு ஸ்டீடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூமெக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிறதுனால பேஸ் எஃபெக்ட் எல்லாம் உங்களால நல்லா கிளீனா கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஒரு ஏர்பட்ஸ்ல 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா 120 நிமிஷம் வரைக்கும் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இதுல லோ லேட்டன்சியும் கொடுத்துருக்காங்க, 45 ms தான் லேட்டன்சி இருக்கு. இதை நீங்க சைட்ல தட்டுறது மூலியமா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல டச் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க, பிளே பாஸ் பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் பேக் வந்துக்க முடியும், கால் அட்டன் பண்றது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அதுல பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கூகுள் அசிஸ்டன்ட்டையும் சிரியையும் இதுல ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர்பட்ஸோட தற்போதைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1099 ரூபாயா இருக்கு. இதோட பெயர் கோ போல்ட் ஜெட் 40 ப்ரோ அப்படிங்கிறது அதோட பேரு. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் என்னுடன். இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இல்ல. அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. திவாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இருக்கான்னு பாருங்க, இது இருந்துச்சுனா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்கள் அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரைவசி டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வாட்ஸ்அப் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் நல்லா கரெக்டாக சேஃபாக தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரைவசி இந்த செக்யூரிட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் தெரியும். அதில் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலேயே உங்களுக்கு ப்ரைவசி செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டாக் செக்கப் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு வேளை உங்களுக்கு அப்படி காட்டலை அப்படின்னா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரைவசி செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டில் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறமா அங்கே உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் ஹூ கேன் கான்டாக்ட் யூ அப்படிங்கிற ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் இருக்கும், சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் இருக்கும், பிளாக்டு கான்டாக்ட்ஸ் இருக்கும். அங்கே சைலன்ஸ் அன்னோன் காலரை தொட்டு அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அன்னோன் நம்பர்லேருந்து யாராவது உங்களுக்கு கால் பண்ணால் அந்த கால் உங்களுக்கு வராது, அது மியூட் ஆகிடும், உங்களுக்கு ரிங் ஆகாது, ஆனால் மிஸ்டு கால் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால அன்னோன் நம்பர்லேருந்து யாரும் உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ண முடியாது. திரும்ப பேக் வந்துட்டு கண்ட்ரோல் யுவர் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ யார் யாருக்கெல்லாம் தெரியணும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தெரியணுமா, இல்லை என்னோட கான்டாக்ட்டுக்கு மட்டும் தெரியணுமா, இல்லை என்னோட கான்டாக்டில் இவங்களை தவிர்த்து இவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு இருக்கலாம், இல்லை நோபடின்னு கொடுத்துட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா அந்த பர்சனல் இன்ஃபோக்குள்ளேயே லாஸ்ட் சீன் ஆன்லைன் இதை யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட் மோர் ப்ரைவசி டு யுவர் சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஆப் லாக் போட்டுக்க சொல்லும், டிஃபால்ட் மெசேஜ் டைமர் இதை ஆன் பண்ணிக்க சொல்லும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரைவசி விஷயங்கள்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் உங்களோட ப்ரைவசி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலேயே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சான் சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒண்ணு கேக்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆறு ஏரியிலேயே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது பயனுள்ளதாக இருக்குது இல்லை பயனுள்ளதாக இல்லை, இது வாக்கர் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பேர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஆப் பற்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் இட். பேரே கேட்கறதுக்கு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கே, இந்த ஆப் எப்படி இது வாக்கர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ரொம்ப ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க, ஃபோன்லேருந்து என்னால் கொஞ்ச நேரம் கூட என்னால் விட்டு இருக்க முடியல, என்னால் வேறு எந்த ஒர்க்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான ஆப் தான் அது. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு பிளாக் இட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். BLOCKIT அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். கட்டம் கட்டமாக இருக்கும், இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு சூப்பரான ஆப் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது கேட்குற பர்மிஷன்லாம் கொடுத்துட்டிங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு கட்டம் கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஆப் மாதிரி இருக்கும். இந்த ஆப் பொதுவாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அங்கே டைம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்பை தவிர்த்து வேறு எதுலேயுமே போக முடியாது. இந்த ஆப் மட்டும்தான் இருக்கும். அந்த டைம் முடிகிற வரைக்கும் இந்த ஆப்பை தாண்டி ஃபோனில் வேறு எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் அது. இப்போ நீங்கள் ரொம்ப டைவர்ட் ஆகுறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஒரு ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்பை போட்டு டைம் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டுலாம். ஆன் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், அதை ஸ்லைட் பண்ணி இழுத்து விடணும். இழுத்து விட்டதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இந்த மாதிரி ஒரு அந்த டைமருக்குள்ளே போயிடும். டைமருக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களால் வந்து வேறு எந்த ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணுற அந்த ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது, அந்த ஆப் விட்டு வெளியவும் வர முடியாது. வெளியே வந்தீங்கனாலும் திரும்ப லாக் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் அது. அந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு ஆப் எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், வேறு எதுலேயும் டைவர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஆப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட பெயர் பிளாக் ஹிட், BLOCKIT அப்படிங்கிறது அதோட பேர். உங்களுக்கும் இந்த ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேச வந்திருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி, மற்றும் நம்ம கூட இன்னொருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா 4 to 6 லைவ் பண்ணியே ஆவன் அப்படின்னு சொல்லி, யார் அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: அருமையா அருமையா இருக்கேன் பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன்.
0: ஓகே, சரி. நேயர்கள் எல்லாருக்குமே இப்ப வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது 4 to 6 குரு லைவ் பண்ணக்கூடிய டைம்ல ஸ்ரீஹரிணியும் பிரதீபாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ குரு வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால லீவ் எடுத்திருக்காரு, அதனால நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த இது வாலிப வயசு ஷோவை சிறப்பிக்க வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக எக்கச்சக்கமாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கு முன்னாடி பிரதீபா சொல்லுங்க.
1: அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்போம்ல, அந்த கேள்வியை கேட்டுடலாமா மக்கள் கிட்ட?
0: கேட்டுருவோம்
1: கண்டிப்பா. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய சப்ஜெக்ட்லாம் வரும்ல, அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது, கணக்கு போடணும், தியரி இருக்கும், அப்புறம் ஃபார்முலா இருக்கும், அந்த மாதிரிலாம்.
0: அந்த மாதிரி என்ன ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு?
1: இல்ல இல்ல, உங்களே சொல்ல, பொதுவா அப்படி நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு சொல்ல போனா இங்கிலீஷ் பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, அதுக்கான ரீசன் என்ன, ஏன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத நீங்க கண்டிப்பா இந்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.
0: ஸோ தொடர்ச்சியாக நான் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு அதிகமாக யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கே போனாலும் கையில் காசு எடுத்து கொடுக்குறதோட யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான் அதிகமாக நடந்துட்டுருக்கு. அண்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் சேவைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி, ஸோ செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி நாடு முழுக்க வங்கி ஊழியர்கள்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்களாம். ஸோ ஏடிஎம்மு, பேங்க்கு, இது எதுவுமே இந்த ஒரு 3 நாளைக்கு ஒர்க்கே ஆகாது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ பணி நிறுத்தத்தில் ஈடுபடுறதுனால இந்த ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்டையும் பிரதீபா கிட்டையும் பகிர்ந்துக்கலாம். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா,
1: அதாவது உங்களுக்கு சின்ன வயசில் பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும்.
0: ஓகே, தொடர்ச்சியாக இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் அப்படியே ஒன்று ஒன்றா கேட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி மற்றும் பிரதீபா எங்களோட இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோடு இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோடு ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே.
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ

0: என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: Hey Kavya, wish you many more happy returns of the day.
3: Thank you. Birthday wishes லாம் பண்ணது இருக்கட்டும். gift எங்க?
5: gift தானே. டைம் என்ன?
3: 7 மணி ஆகுது. சரி, ஏன் கேக்குற?
5: சொல்றேன். அதுக்கு முன்னாடி கண்ணை மூடு.
6: ஆஹா, ஏதோ பெரிய சர்ப்ரைஸா வச்சிருப்போம் போலியே. என்னவா இருக்கும்?
7: A few moments later.
5: இதோ பாரு உன் gift.
3: எங்கடா?
5: அட, எப்பயும் சும்மா கீழ் பார்வை பாத்துக்கிட்டு மேல அண்ணாந்து நிலாவை பாரு. அதான் உன் gift.
3: இல்ல புரியல.
5: நீ எத்தனை நாள் சொல்லியிருப்ப அந்த நிலாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் போனா எப்படி இருக்கும்னு. அதனாலதான் அந்த நிலாவுல உனக்காக ஒரு இடத்தை வாங்கி போட்டேன்.
3: எனது இடம் வாங்கி போட்டிருக்கியா?
5: ஆமா, ஒரு ஏக்கர் 23,000 வாங்கி போட்டிருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்கு போதாதாது?
3: அட அறிவே. சரி, இந்த கிஃப்ட வச்சு இப்ப என்ன பண்றது?
5: எந்த பயனும் இல்ல.
3: அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட கொடுத்த? இனி என் மூஞ்சிலே முழிக்காத போ.
5: சரி சரி, கோச்சுக்காத. அடுத்த பர்த்டேக்கு சன்ல சாலிடான மண் இருக்கிற மாதிரி ஒரு லேண்ட் வாங்கி போட்டுறேன்.
3: இந்த ஒரு கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசு ஞாபகத்துக்கே கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்கூல் டைமில் ஆமாம்ல எந்த சப்ஜெக்ட் பிடிக்காது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். யோசித்து பார்க்கும்போது சில ஸ்டாஃப்லாம் ஞாபகம் வருவாங்க. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்லலாம் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாஃபோட இது வந்து எனக்கு அப்படியே இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ரமா மிஸ்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து எனக்கு அவ்வளோ சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு மேக்ஸ் வந்து மண்டையில் ஏறவே இல்லை. அதனால் அது எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு டாபிக்கு
8: மேக்ஸ் நமக்கு பிடிக்காததுக்கு உங்களுக்கு இவ்வளோ ரீசன் இருக்கா?
3: ஆமா, மேக்ஸ் எனக்கு பிடிக்காது, சுத்தமா வராது ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன பண்றது?
8: ஓகே ஓகே.
3: சரி, இன்னைக்கு நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம். என்ன ரெண்டு பேர் இருக்கீங்க?
3: ஆமா ஆமா, நான் இன்னைக்கு பிரதீபாவும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க.
9: பிரதீபா வந்துட்டாங்களா? அத வாகேஷோட வந்துட்டாங்க. வாகேஷோட வா.
3: ஆமா.
9: அதனால இது வாழை வயசு இது பேர் என்ன?
3: ஸ்ரீஹரணி. அப்புறம்
9: ஸ்ரீஹரணி பிரதீபா இருவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள்.
3: வணக்கம். வணக்கம்.
9: ரெண்டு பேர் நலமா இருக்கிறீங்களா?
3: சூப்பரா இருக்கேண்ணா. நீங்க?
9: நான் அருமையா இருக்கிறேன்.
3: ஓகே ஓகேண்ணா. அண்ணா சொல்லுங்க, உங்களுக்கு சின்ன வயசுல பிடிக்காத சப்ஜெக்ட் எது?
9: எனக்கு எப்படின்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வயசுல மனசுல தன்னம்பிக்கை கூட்டல் கெட்ட எண்ணங்களை கழித்தல் நல்ல கொள்கைகளை வகுத்தல் அப்படிங்கிறது வேணா எனக்கு சரியா வறுமைய ஒளி
3: கணக்கு எண்களை வச்சு போடுறதெல்லாம் வராதுன்றீங்களா?
9: மகாகவி பாரதியார் கவிதைதான் அவர் சொன்னதை மறுபடியும் திரும்பி சொல்லலாம். அது மாதிரியே எல்லாம் சொல்லி அது நிறைய பேருக்கு அது பிரச்சனையா தான் இருக்கு. தாத்தி எல்லாம் கணக்கு கூட்டல் கழிதல் பெருக்கல் விதத்துல எல்லாம் போட்டு கில்லாடி எல்லாம் இருக்கேன். ஒருத்தன் இன்னொருத்த

0: எஸ்எல்சியில நாலு தடவை ஃபெயில் ஆகி அப்புறம் பாஸ் பண்ணேன். அவன் கூட அடிக்கிறான் இல்ல எனக்கு. ஆனா எனக்கு எனக்கு இருக்குது பாருங்க, அந்த பாடம் பிடிக்க இப்பவே கணக்கு வழக்குல எல்லாம் தப்புட்டுக்கிட்டே இருக்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: அதனால அந்த ஒரு சத்து அது இல்ல, ஒரு மனிதனுக்கு எல்லா திறமையும் வருமா?
1: ஆமாண்ணா,
0: ஏதோ ஒண்ணு இதா இருக்கு நம்மள. அவங்கள இப்ப லட்ச ரூபாய் சடக் சடக் சடக் சடக்கம் என்னமோ சீக்கிரம் என்னிட்டு இருக்கிறாங்க. நாம அந்த இதுல இல்ல, நான் பார்த்தேன்னா சண்டை போட்டு சண்டை போட்டு அதே மறுபடியும் ஒரு நோட்டு ஒட்டி வந்துச்சு. மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட அவங்கள அனாவசியமா என்னையும் பழகிட்டாங்க. வேணா அதனால எனக்கு பிடிக்காத சத்தத்தின் மனசுல அவ்வளவு பதிவாகாத சத்தத்தின் கேட்டா பாரதியார் அவன் கணக்கு தான் என்ன செய்ய.
2: நன்றி.
1: ஓகே, திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் என்ன கால் பண்ணியிருந்தாரு, கால் பண்ணி எனக்கு மேக்ஸ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னுட்டாரு. ஸோ நம் இனம் அப்படின்ற மாதிரி எனக்கும் மேக்ஸ்க்கு ரொம்ப தூரம், அதே மாதிரி தான் திருப்பூர் மூலனூர் ஆதவண்ணனாக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட சின்ன வயசு ஸ்கூலில் பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதால சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களதும் என்ன ஏது அப்படின்றத நம்ம கேட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. இப்போது நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சின்ன வயசில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்காது அப்படின்னு நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சு பதில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஸ்ரீஹரணி. சேலம் பெரும்பாலையிலிருந்து வீட்டில் எழிலரசி நிலையத்தில் இருக்கீங்களா?
0: எல்லாருமே சூப்பரா இருக்கும்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். மாலை பொழுது மகிழ்ச்சியுடன் நினைப்பில் இணைகிறேன்.
0: ஆமா ஆமாக்கா, அப்படியே கிளைமேட் ஒரு மாதிரி நல்லா மழை வர மாதிரி இருக்கு.
1: மாலை பொழுது நேரத்தில் நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: ஓகே, நன்றி நன்றிக்கா. சொல்லுங்க.
1: எனக்கு சப்ஜெக்ட் எல்லாமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து புத்தகம் வந்து சிறந்த நண்பன் சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி புத்தகம் என்னோட சிறந்த காதலன், அதான். எனக்கு எல்லா சப்ஜெக்டுமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நான் இங்கிலீஷ்ல டென்த்ல மட்டும் நான் இங்கிலீஷ்ல வந்து மார்க்ஸ்ல கொஞ்சம் கம்மி ஆயிட்டேன். அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா புரியாது, புது சப்ஜெக்ட் சிலபஸ்ங்களா. சமச்சீர் கல்வி செட்டா இருந்ததுனால, ஃபர்ஸ்ட் செட்டா இருந்ததுனால மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுல நல்லா எடுக்கணும்னு நினைச்சேன், எடுக்க முடியாம போயிடுது. எல்லா ஆசிரியருமே பிடிக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்கும். ஏன்னா அவர் அத்தனை சப்ஜெக்ட்ல ஒரு தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டா அதுல நம்ம எப்படி பேசலாம், எப்படி நம்ம வாழ்க்கை பத்திலாம் அதுல நிறைய இருக்கும், அது எல்லாமே கத்துக்கலாம். அப்ப ஆங்கிலம் எடுத்துக்கிட்டா பிற மொழியில நம்ம கத்துக்கும் போது அது வந்து வேற ஒரு இதுக்கு வேலைக்கு எல்லாம் போகும்போது நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். கணிதம் எடுத்துக்கா, கணிதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மிகவும் ஃபர்ஸ்ட் பிடிச்சது சயின்ஸும் கணிதமும் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மேக்ஸிமம். கணிதம் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து

0: வந்துட்டு 20 டேபிள்ஸ் வரையும் நம்ம படிச்சுட்டோம்னா கண்டிப்பா டேபிள்ஸ் தரவா இருந்தாலே அந்த மேக்ஸ் ஈஸியா வந்துடும். அது சிங்கர் டிப்ல தூக்கத்துல ஏற்பிக்கிட்டாலும் இருக்கணும் பொறுத்த அளவுக்கு. அது நான் எப்படி ஸ்கூல்ல வந்துட்டு 10th வந்து ஸ்கூல்லயே நான் செகண்ட் ரேங்க் மேக்ஸ்ல.
1: ஓ சூப்பர் சூப்பர் கா.
0: அப்புறம் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் நினைச்சேன், வரல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுக்கணும் நினைச்சேன், வர முடியல, அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது 10th. அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ், அப்புறம் 11th 12th பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி குரூப் நானே நல்லா இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பாலிடிக்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஜியாகிரபி அந்த மாதிரி குரூப்லாம் இருந்ததுதான் எல்லா சப்ஜெக்டும் ரொம்ப பிடிக்கும்பா. அதான் சொன்னேன் புத்தகம் சிறந்தா என்னோட காதலன் முதல் காதலன் புத்தகம் தான்.
1: ஓகே ஓகே கா, சூப்பரா சொன்னீங்க, நன்றி கா.
0: வாய்ப்பு நன்றி, பாய்.
1: ஓகே கா. ஓகே, இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பிடிக்காது அதுதான் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப பிடிக்கும், அதோட புக்கு வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது எழிலரசி அக்கா பயங்கர படிப்பு சண்டை, அது மட்டும் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டுமே பிடிக்காதுன்னா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட சின்ன வயசுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்ற காரணத்தை எங்ககிட்ட சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனா எஃப்எம் நம்பர் 9787707108 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சிறுதானியம் உணவில் சேர்ப்போம், சீரான ஆரோக்கியம் வாழ்வில் பெறுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலேயே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்ச சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒண்ணு கேக்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
4: என்ன கேள்வி அப்படின்னா,
0: அதாவது சின்ன வயசுல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்பவே பிடிக்காது, ஏன் அப்படின்ற காரணத்தையும் நீங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சியில எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
4: சோ இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கும் பாட்டி. நீங்க
6: நல்லா இருக்கா? சாமி நல்லா இருக்கும்.
4: ஓகே ஓகே பாட்டி.
6: போன வாரத்துல கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்பெல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டேன். நல்லா இருக்கேன்.
4: சூப்பர்,
6: நல்லா இருக்கேன்.
4: ஓகே பாட்டி, நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது ஸ்கூல் போகும்போது, ஏன்?
6: அம்மா, நான் வந்து எங்க வீட்டுல அப்பெல்லாம் பைப்பு கிடையாது, கரண்ட் கிடையாது. நான் ஒரு கிராமத்து பொண்ணு. அப்போ வீட்டுல அந்த கரண்ட் அரிக்கர் லைட் இருக்குல்ல, அதான் வச்சு படிப்போம். அந்த வழக்குல எங்க அக்கா, அண்ணன் நல்ல இப்ப என்ஜினியரு, அக்காவும் டீச்சரு ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரவுண்டு கட்டி ஒரு விளக்குல 4 பேர் உட்காந்து படிப்போம். அப்புறம் பைப்பு கிடையாது, தண்ணி பைப்பு கிடையாது, நல்ல பைப்பு கிடையாது. போய் தண்ணி ஸ்கூல் விட்ட உடனே 4:30 வரமா, வந்த உடனே யூனிஃபார்ம மாத்திட்டு குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்கு போயிருவோம். தண்ணி எடுத்துட்டு 8:30 ஆயிரும் தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறமேல் வந்து சாப்பிட்டு இந்த அரிக்கன் விளக்கத்துல உக்காந்துட்டோமா, எல்லாரும் சுத்தி உக்காந்தா கொஞ்ச நேரத்திலயே குரட்ட சத்தம் தான் கேட்கும்.
4: ஏன் பாட்டி?
6: அழுப்புல இங்க தண்ணி எடுத்தா கூட தண்ணி போய் 2 பர்லாம் தூரத்துல போய் தண்ணி எடுத்து வருவோம். அது ரெண்டு குடம், தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம். அப்படி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு தேவையான தண்ணி ஒரு 15 குடம் 20 குடம் எடுத்துப்போம். அப்ப நானு, அக்கா, என் அண்ணன் எல்லாருமே தான் போவோம், நான் மட்டும் இல்ல. அப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து அரிக்கல் விளக்கல உட்காந்தம்மா குரட்டு சத்தம் கேட்கும். இதுக்கு மீறி நாங்க கொஞ்சம் படிப்போம், கொஞ்சம் தான் படிப்போம், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். குரட்ட உட்கார்றதே 9 மணிக்கு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துருது, அப்புறம் 10 மணி ஆயிருது, அப்புறம் ரெகுலர் தூக்கத்துக்கு போயிடுறோம். அது 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துல தான் படிப்போம். அந்த படிக்கிறது இல்லம்மா, எல்லா சப்ஜெக்டும் படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும். இதான் படிக்க, இதான் படிக்காதுன்னு கிடையாது. எல்லாத்துலயுமே 50 மார்க் எடுத்தாதான் பாஸ் பண்ண முடியும். அப்படி எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டு வருவோம். அப்படி படிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி.
4: ஓகே ஓகே பாட்டி.
0: பாட்டி, நாங்க வந்து பிடிக்காத சப்ஜெக்ட் கேட்டிருந்தோம், அது என்ன நீங்க சொல்லவே இல்லையே.
4: பாட்டி பயங்கர டாப்பர் போல அப்பெல்லாம். ஓகே பாட்டி.
6: ஆமா, அந்த கொஞ்ச நேரத்து

0: அம்மா இன்னொரு குரல் யாருது?
1: பிரதீபா.
0: மரணக்கடல், தெங்கடல், கருங்கடல் இதெல்லாமே சொல்றோம். அந்த அளவுக்கு இன்னும் மனப்பாடமா இருக்கிற அளவுக்கு ஹிஸ்டரி ஜாகிரபி. அடுத்தது தமிழ், தமிழ்ல நிறைய செய்யுள். தமிழ தொட்டுட்டேன்னா அரை மணி நேரமே எனக்கே ஆயிடும். அவ்வளோ செய்யல எனக்கு மனப்படமா தெரியும். அப்போ அத கொஞ்ச நேரத்துல படிக்கிறது புரிஞ்சு படிக்கிற மாதிரி. அந்த தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப பிடிக்காதது மேத்ஸ் என்று சொல்ல முடியாது. மேத்ஸ்ல வாய்ப்பாடு அப்பெல்லாம் 16 வாய்ப்பாடு வரைக்கும் படிக்கணும். இன்னைக்கு மாதிரி 10 வாய்ப்பாடு எல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் இதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் நாங்கள் வந்து இந்த சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் அதெல்லாம் கிடையாதுமா. அந்த மாதிரி கிடையாது. முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்ட்டு ஒரு ஒரு ஜான், 2 ஜான், 1 அடி, 3 அடி, 1 கஜம், அந்த மாதிரி கஜம் இந்த மாதிரி படிக்கிறது. அப்பெல்லாம் வீசம், கால் வீசம், அரைக்கால் வீசம் இந்த மாதிரி தான் கணக்கு. முகத்தல் அளவை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவான். அளவை எல்லாம்
1: நன்றி பாட்டி, நிறைய விஷயங்கள்
0: இருப்பா. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டுமே பிடிக்கும். பிடிக்காததுன்னு இல்ல. அப்ப இங்கிலீஷ் தான் கொஞ்சம் லேட்டா வந்தது. 5வது படிக்கும் போது இங்கிலீஷே தொடக்கம். அப்போ அதுல தான் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்குறோம். ஆனாலும் பாஸ் பண்ணிடுவோம்.
1: ஓகே ஓகே பாட்டி, ஓகே நன்றி
0: பாட்டி. நன்றி சாமி. பாடத்தை பத்தி நடந்த ஒரு நாளே ஆயி போயிரும்.
1: ஓகே பாட்டி,
0: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ஓகே, இன்னைக்கு தாதகா பாட்டில இருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது, எனக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் தான் எக்கச்சக்கமாக இருக்கு, அதை வேணா நான் லிஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்டு எக்கச்சக்கமான சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.
2: Let's gear up, reporting, dropping the damn track. Cause who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. It's so lit, it's them on the beat, bringing my heat. It's

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்ணி மற்றும் என் கூட பிரதீபா வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்காது, ஏன் அது வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கு இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு பதில் சொல்ல போறாங்க. கேட்டுருவோமா? ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
3: என்ன இது அப்படின்லாம் அது படிக்க படிக்க என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும், டஃபாவும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஆன்சரும் பாத்தீங்கன்னா பத்தி பத்தியா பேராகிராஃப் பேராகிராஃபா இருக்கும். என்னடா இது ஹிஸ்டரினா என்ன சொல்லுவாங்களே, ஹிஸ்டரி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு.

0: ஓகே ஓகே நான் கூட
1: அப்புறம் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது கூட ரொம்ப ட்ரையா இருக்கும். ஒவ்வொரு நாடு பத்தி பேசுவாங்க செய்வாங்க, அதுல இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி அதனுடைய கேபிட்டல் இது அது இதுன்னு நிறைய போடுவாங்க. அதனால இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்தாவே எப்படாப்பா இந்த கிளாஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போதும் சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் பீரியடு ஹிஸ்டரி பீரியடு அப்படி யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு.
0: அவ்வளவுதான், அப்படியே தூங்கிடுவோம். புரியுது புரியுது, கஷ்டம்.
1: எல்லாரும் தூங்கிடுவாங்க, அதுவும் டீச்சர் ஆகமா நடத்துவாங்களா, அதனால எல்லாருமே தூங்கிடுவாங்க. அப்புறமா என்ன கேள்வி அப்படின்னு கேட்கும் பொழுது நடுப்புறா மாட்டிக்குவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகே ஓகே அண்ணா, நன்றி. நான் உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது.
1: நன்றி
2: நன்றி அண்ணா.
0: ஓகே, இன்னைக்கு காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி எனக்குலாம் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சுத்தமா ஆகாது, அதுவும் லஞ்ச் பீரியடுக்கு அப்புறமேட்டு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் சங்கீத ஸ்வரங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட இந்த ஒரு மணி நேரம் ஷேர் பண்ணிக்கலாம், என் கூடயும் பிரதீபா கூடயும். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதான் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னி கூட. ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்ல. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் இருக்கும்ல, அது என்ன, ஏன் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்காது? இப்போ எங்களெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொன்னோம், மேக்ஸு கணக்கு ரொம்ப பிடிக்காது, ஏன்னா அந்த கணக்கில் வர ஃபார்முலாலாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது, அதனால் பிடிக்காது அப்படின்னு ஸ்ரீயர்னி அக்கா சொன்னாங்க. ருக்மணி பாட்டி வந்து எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787770108 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
6: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் அய்யமுதூர்ல இருந்து கலைச்செல்விங்க அன்பு பிரதீபா, அன்பு ஸ்ரீகரணி அவர்களே.
0: அன்பு கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேன். உங்கள் இருவருக்கும் மாலை வணக்கம். நீங்க அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: இங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம்க்கா. சோ நீங்க மகிழ்ச்சிக்கா, உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னதுங்கக்கா?
6: பெரியபாடு.
0: அது எப்பயாவது கரெக்டா
6: இதெல்லாம் நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்க பிரதீபா.
0: ஓகே ஓகே கா. இல்லக்கா, அது எப்பயாவது கரெக்டா போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க?
6: சொல்றாங்க. ஐயோ சாமி, நானா காப்பி அடிக்கல, நானா தான் போட்டேன். படிச்சதெல்லாம் நான் போட்டு போட்ட கணக்கெல்லாம் வந்துருச்சு. கணக்கு போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பேன்.
0: ஓகே ஓகே கா, சூப்பர்.
6: ஏன்னா கணக்குல வீக்கு மக்குன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு கணக்கு போட்டு போட்டு பாத்துட்டு இருந்தேன். இந்த போட்ட கணக்கு எல்லாம் வந்துருச்சு.
0: ஓகே ஓகேங்கா.
6: அதனால ஒரு முறை 60 மதிப்பெண்கள் எடுத்ததே பெரிய விஷயம். எல்லாம் எங்க அப்பா சந்தேகம், எங்க அப்பாவுக்கு இவ காப்பி தான் அடிச்சுட்டாலே என்னவோ அப்படின்னு மேடத்துக்கிட்ட டீச்சர்கிட்ட போயிட்டு, டீச்சர் எங்க பொண்ணு இப்ப எல்லாம் கணக்கு நல்லா போடுறாள் அப்படின்னு வேற கேக்குறாங்க எங்க அப்பா.
0: ஓகே ஓகேங்கா, புரியுது புரியுது.
6: எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்ல, நம்ம பொண்ணு நம்பல. எங்க அப்பா, நான் சொல்றேன் அப்பா, நான்லாம் உங்க பொண்ணுப்பா காப்பி அடிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்றேன்.
0: ஓகே ஓகே,
6: நம்பிக்கை எல்லாம் போய் டீச்சர் கேட்டு, டீச்சர் இல்ல இப்ப எல்லாம் பரவாயில்லைங்க, உங்க பொண்ணு நல்லா கணக்கெல்லாம் போடுறாங்க, நல்லா மதிப்பெண்கள் எல்லா படத்துலயும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் நான், 78-80 அந்த மாதிரி எடுப்பேன்.
0: சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா.
6: அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு ஒரு சமயத்துல. அதனால அப்படியே நம்ம மேலேயே ஒரு சந்தேகமா, நம்ம நல்லா கணக்கு போட்டு நல்லா மார்க் வாங்கி காட்டணும்ன்ற எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு வெறி வந்துருக்கு. என்ன யாராவது சொன்னாங்க

0: பாருனா ஜெயிச்சு காட்டுவேன்.
1: புரியுது புரியுதுங்கா. ஓகேக்கா, சூப்பர்.
0: அவங்க முன்னாடியே நான் ஜெயிச்சு அவங்க முன்னாடி நல்ல ஒரு இதாக இது பண்ணி காட்டுவேன். நான் என்னாலையும் முடியும், நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணி காட்டுவேன்.
1: ஓகே ஓகேங்கா, சூப்பர்க்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா. நன்றி.
0: நன்றிங்க பிரதீபா, ஸ்ரீகரணி இருவருக்கும் நன்றி.
1: நன்றி, ரொம்ப நன்றி அக்கா.
0: நிகழ்ச்சி அருமையா போது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி அக்கா.
0: நன்றிங்க பிரதீபா.
1: ஸோ மேட்டூர் ஐயம்புதூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, அவங்க எப்படி மேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காது, இருந்தாலும் நான் அதை நல்லா படித்து அதில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப வெறி கொண்டு படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? கால் பண்ணுங்கள் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி ஏங்க கூட சேர்ந்து ஜாலியாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து அடியே கல்லியே அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களை. இன்னும் நிறைய நேயர்களும் கூட எப்படி பேசுறாங்க அப்படின்றத கண்டிப்பா பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னி.

0: அம்மா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
1: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
0: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
1: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
0: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
1: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
0: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: என்ன கேள்வி அப்படின்னா,
3: உங்களுக்கு சின்ன வயசுல பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன, அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்றத நீங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்க போறீங்க.
1: ஸோ இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஃபோன் எடுத்து சோனா எஃப்எம்மோட நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இதான் சோனா எஃப்எம்மோட நம்பர். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக இன்றைக்கி சுட சுட அப்டேட்டாக ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீஃபன் கோடி அப்படின்ற கப்பிள்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அங்கேயே வந்து குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு சடனாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே டெலிவரி ஆனதுனால அந்த ஹோட்டலோட, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நேமையே அவங்க நேமோட சேர்த்து அந்த குழந்தைக்கு வைக்கலாம் டிசைட் பண்ணி கர்னல் கோடி அப்படின்ற இந்த ஒரு பேரை அந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள்லையும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இது வாலிப வயசு நிகழ்ச்சியை கேளுங்க. 6 மணி வரைக்கும் ஸ்ரீஹர்னி மற்றும் பிரதீபா எங்களோட இப்போ அருமையான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: FM 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சத்தான உணவு உடலுக்கு பலம், ஊட்டச்சத்து மட்டுமே வாழ்க்கையின் நலம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: சுரேஷ், நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
4: என்ன மச்ச சொல்ற?
3: ஆஃப் கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
4: சரி, நான் உண்டு ஒண்ணு கேக்கவா?
3: கேளு.
4: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
3: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
4: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
5: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
3: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
2: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
3: உங்களுக்கு அந்த 1K 10K வியூஸ்லாம் போகும்போது ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு?
6: ஓ, ஃபஸ்ட்டு 10K வியூஸ் வரும்போது செம்ம ஹாப்பி.
3: 10K வியூஸ்க்கே ஹாப்பி.
6: அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற பாத்தியாட வீடியோ தான் பார்த்து தாண்டா இருக்கிறேன் அப்படின்னா.
3: ஏன்னா நம்ம பர்சனல் ஐடியில் போட்டால் ஒரு 1000K 2K போகிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 10K போயிடுச்சு, ஒரு அப்படியே சந்தோஷம். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா ஒரு 50K அடித்தாலும் என்னடா 50K தான் அடிச்சிருக்கா, நம்ம கண்டென்ட் ஒரு 100K போகணுமே அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம உழைப்பை போட்டிருக்கோம், ஒர்க்கை போட்டிருக்கோம். ஒர்க்கு ஏதோ ப்ரொமோஷன் ஷூட் வந்தால் கூட நான் வேலையை விட்டுட்டு போய் அது பண்ணணும். அங்கே ஷூட்டுக்கு போனோன்னா ஒரு 3-4 hours ஆகும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அப்புறம் நான் என்ன வாய்ஸ் ஒரு நைட்டு தான், மோஸ்ட்டாக நைட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா இவனும் ஐடி கம்பெனி போகிறான், 9 போனோன்னா ஒரு 7-8 தான் வருவான். நான் கடைக்கு போனோன்னா 10 போனால் 10 தான் வருவேன்.
2: புரியுது புரியுது ப்ரோ. ஒரு 1-2 வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ எஃபர்ட்லாம் வந்து போடுறீங்க. இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டதுனால தான் உங்களுக்குன்னு ஒரு தனி ரீச் வந்து கிடைக்குது. ஸோ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் வந்து அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 1K 10K 2K வியூஸ்லாம் போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, செம்ம ஃபீலாக வந்துருக்கும். கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி.

சுவை டாக்ஸ் டீம் இருக்காங்க, அவங்க கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஸ்ரீயர்னி மற்றும்
1: பிரதீபா.
0: சோ இதுக்கு முன்னாடி நம்ம கூட குரு வந்து சோசியல் மீடியா கிரியேட்டரோட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருப்பாரு. சோ அதே மாதிரி இப்பயுமே நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. நம்ம பேசிடலாமா?
2: ப்ரோ, நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா நாங்களாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் வீடியோ வந்து எடுக்கிறோம். இப்போ ப்ரொமோஷன் ஷூட்லாம் வருது அப்படின்னா நாங்கள் ஒர்க்லாம் லீவ் போட்டு ஒரு அரை நாள் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க, இவ்வளோ ரிஸ்க்லாம் வந்து எடுக்கிறீங்களா, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா, இல்லை எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க?
3: ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங் பேஜு மக்களுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம வீடியோ வாரத்தில் 3-4 வீடியோ போனால் தான் மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பேஜ் இருக்குது, இவங்க இந்த மாதிரி ஃபுட் பிளாக் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம அசால்ட்னஸாக வீக்லி ஒன்ஸ் போட்டோம்னா ஐடென்டிஃபையே இருக்காது. ஸோ அதனால் ஒரு மைண்ட் செட் இருக்கும், வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு 3-4 வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் டைம் எங்கே கிடைக்குமோ, எங்கே கிடைக்குதோ டைம் கிடைக்குதோ அப்படியே பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு கல்யாணத்துலேயும் அத்தை கல்யாணம் விட்டுட்டு வெளியே மைண்ட் ரோடில் நின்று வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோன் வச்சுட்டு.
2: என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வாய்ஸ் ஓவர்லாம் கல்யாணத்துக்கு வெளியில் நின்று கொடுத்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் கேட்கலையா?
3: அதனால் தனியாக பேசிட்டு ஃபோன் வச்சுட்டு அவ்வளோ சத்தமாக சண்டே ஏதாவதான்னு கேட்டாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு அதுவும் கல்யாணத்துக்கு வெளியே நின்று வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வீடியோலாம் அப்லோட் பண்ணேன்னு சொன்னீங்களே, நிஜமாலுமே உங்களோட அந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் பிரதர். ஸோ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் இந்த மாதிரி எஃபர்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் நீங்கள் நினச்ச ஃபாலோவர்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க.
0: ஸோ இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் குரு, ஸ்ரீயர்னி மற்றும் பிரதீபா நாங்கள் மூணு பேருமே ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து சின்ன வயசில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்காது, ஏன் அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி நம்ம கூட நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்தும், சந்திரசேகரண்ணா காட்பாடியிலருந்தும், ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலருந்தும், எழிலரசி அக்கா ஸ்டீல் பிளான்ட்லேருந்தும், திருப்பூர் மூலனூர்லேருந்து மற்றும் பிரதீபா. ஓகே, நன்றி, டாடா, பாபாய் நேர்களே,
1: பை பை.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பயம் இல்லாம பயணிக்கக்கூடிய பாதையே ஒரு நாடு அடைந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தின் உண்மையான அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொது இடத்துல ஒரு பொண்ணு நடக்கிறாங்க, பொது பேருந்துகள்ல பயணிக்கிறாங்க அப்படின் அந்த இடத்துல அவங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பெண்கள் பேருந்துலயோ ரயில்லையோ பொது போக்குவரத்தை வந்து பயணிக்கும் போது எந்தவித அச்சமும் பயமும் இல்லாம சக மனிதர்களுக்கு இணையா உரிமையோடு ஒரு பொண்ணு செல்ல முடியறது தான் வந்து உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் மத்தியில் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா அது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. நான் ரீசன்ட் டைம்ல என்னோட அக்கா சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளா உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில்களை சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது போக்குவரத்தெல்லாம் எல்லா பெண்களும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதுல நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா அப்படின்றத இன்னைக்கு

நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, ஏன்னா பயணம் அப்படின்றது ஒரு மனிதர்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை தர ஆரம்பிக்கும். ஆனா பெரும்பாலான பெண்களுக்கு பொது போக்குவரத்து பயணம் அப்படின்றது ஒரு விதமான பதற்றத்தோடு மனநிலை அழுத்தத்தோடும் இருக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெரிசலான பேருந்துகள்லயும் ரயில்கள்லயும் கூட்டத்தை பயன்படுத்தி நடக்கக்கூடிய அந்த சீண்டலா இருக்கட்டும், எல்லை மீறக்கூடிய அந்த தொடுதலா இருக்கட்டும், அருவறுப்பான பார்வைகளா இருக்கட்டும், இது இன்னுமே வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பயணிக்க வேண்டிய ஒரு கசப்பான யதார்த்தமாவே இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பயந்து பெண்கள் தனியா ஒரு சீட் இருக்கு அப்படின்னா அதுல போய் உட்கார்றது கூட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பல நேரங்கள்ல பின்னாடி யாரோ நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம், நம்மளுடைய ஆடை விலகிடுமோ அப்படின்ற ஒரு பயம், ஒவ்வொரு கணமும் வந்து ஒரு விழிப்போனவே இருக்க வேண்டிய ஒரு பயமா இருக்க ஆரம்பிக்குது. பஸ்ல தூங்க முடியாத ஒரு பயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்கேஸ் யாராவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பஸ்ல நடந்துருச்சு, சீண்டல்கள் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டுட்டு என்னை யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதை கேட்கக்கூடிய பெண்கள் அடுத்து இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இது என்ன காரணங்களால் ஏற்படுது? உண்மையிலே பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பொது போக்குவரத்துலாம் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறீங்க அப்படின்னு போது அதுல நீங்க சேஃபா போயிட்டு வரீங்களா, அதுல சேஃபா உணர்றீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. ஏன்னா பொது போக்குவரத்து அப்படின்றது பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகை அப்படின்றது கிடையாது, அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதும் கண்காணிக்கிறதும் சட்டம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பொது வெளியில பெண்களுக்கு வந்து பயம் இல்லாம அவங்க பயணிக்கும் போது அந்த பயணம் வந்து சேஃபா இருக்கிறது உறுதி செய்யறதும் இந்த சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயம். ஆனா அந்த சப்போர்ட் அப்படின்றது பெண்கள் மத்தியில் அதிகமா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல என்னோட அக்கா வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டு அதுல நடந்த சம்பவங்களை வச்சு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்க ஆரம்பிக்குது. நமக்கே இப்படி நடக்குது அப்படின்னு போது ஒரு நாளைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் எக்கச்சக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். சோ நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி, இல்ல பெண்களா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதையும் மறக்காம கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி. வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

ஒரு குடும்பத்துல கடைசி பிள்ளையா பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பெற்றோரே வந்து வேணா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடைசி அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரை வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேர் எக்ஸாக்டா நான் சொல்றேன், ஆனா தன்னோட பெயரை வரலாற்றா மாத்தி உலக ஜூனியர் மல்யுத்தத்துல தொடர்ந்து இருமுறை தங்கம் வெல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. ஹரியானா மாநிலத்துல ஹிசார் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகானா அப்படின்னு சொல்ற கிராமத்துல ஒரு எளிய விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான் அன்டிம் பாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். மூன்று பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்ததுனால இனி பெண் குழந்தைகளே வேண்டாம், இவங்க தான் கடைசி அப்படின்ற ஒரு எண்ணத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து அன்டிம் அப்படின்ற ஒரு பெயரை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்டிம் அப்படின்னா கடைசி அப்படின்னு சொல்லி தமிழ்ல பொருள். அன்டிம்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும், கடைசி பொண்ணு கடைசி பொண்ணு கடைசி பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல அன்டிம்க்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. தன்னோட அக்கா சரிதா அவங்களுடைய வழிகாட்டுதலின் படி 10th படிச்சுட்டு இருக்கும் போது மல்யுத்தத்தை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீசர்ல இருக்கக்கூடிய மகாவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேடியத்துல பயிற்சி தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஷினி தேவி கிட்ட கடுமையான கோதா பயிற்சியை வந்து எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்முடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் பிறந்தாவே வந்து சுமையா கருதக்கூடிய கிராமத்துல தான் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கடைசி அப்படின்ற ஒரு பெயருக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த சமூக தாக்கத்தையும் இது எல்லாத்தையும் தகர்த்தெறியணும் அப்படின்ற ஒரு மன போராட்டம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த புறக்கணிப்பை தன்னோட மிகப்பெரிய உந்து சக்தியா எடுத்துக்கிட்டு மல்யுத்தத்துல வந்து களமிறங்கி உறுதியோடு அவங்க வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி உலகத்தரம் வாய்ந்த இந்த சீனியர் வீராங்கனைகளை வீழ்த்தறது அப்படின்றது ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மல்யுத்தத்துல வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தங்களை நம்மளால வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டி இந்த மல்யுத்தம் அப்படின்னு வரும்போது உடல் எடையை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். 53 கிலோ எடை பிரிவில் இவங்க விளையாடுறாங்க அப்படின் போது போட்டிடுறாங்க அப்படின் போது அந்த உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்கான ஒர்க் அவுட் இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கு. அது எல்லாத்தையும் கடந்து 2022 பல்கேரியாவில் வந்து ஒரு போட்டி வந்து நடக்க ஆரம்பிக்குது. உலக ஜூனியர் மல்யுத்தத்தில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையும் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2023 வந்து ஜோர்டன்ல வந்து நடைபெற ஆரம்பிக்குது போட்டி. அந்த போட்டியிலுமே வந்து உலக ஜூனியர் வரலாற்றிலே வந்து தொடர்ந்து இருமுறை தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற ஒரு வரலாற்று மைல்கல்லையும் எட்டியிருக்காங்க. ஸோ 2023 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் வெங்கல பதக்கத்தில் வென்று ஒலிம்பிக்கு வந்து தகுதியாக ஆரம்பிக்கிறாங்க. அதே ஆண்டு ஹாங்ஸி ஆசி விளையாட்டு போட்டிகளையும் பெண்களுக்கான 53 கிலோ எடை பிரிவில் வந்து வெங்கல பதக்கமும் வென்று அசத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உலக மல்யுத்த அரங்களை வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவங்களுக்கு இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனா விருது வழங்கியிருக்கு. நம்ம நாட்டினுடைய மிக உயரிய விருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனா விருது தான். அந்த விருது வழங்கி அன்டிம் பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பாரங்கள் இருக்க ஆரம்பிக்கும், வீட்லேயுமே வந்து சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் கடந்து ஒரு பொண்ணால் வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த உலகத்தில் ஒரு புதிய சரித்திரத்தை வந்து கண்டிப்பாக படைக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: டேய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40-50 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்

இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில முதுமையில இந்த தனிமை அப்படின்றதையும் நினைவாற்றல் இழக்கக்கூடியதை பத்தியும் தான் நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா சாதாரண மறதிக்கும் நரம்பியல் நோயா இருக்கக்கூடிய அல்சைமருக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலான் இருக்கேன். சர்வதேச அல்சைமர் சங்கம் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவுல டிமென்ஷியா அதுக்கப்புறம் அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்டவங்க ஏறக்குறைய 3/2, அதாவது 66% பேர் வந்து பெண்களா தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வதேச அல்சைமர் சங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறதி அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் வந்து சமையல் அறைக்கெல்லாம் வந்து வருவாங்க, அப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா மறுபடியும் போய் எடுத்துட்டு வர்றது அப்படின்றது அது ஒரு யதார்த்தமான ஒரு எல்லாருமே சாதாரண ஒரு மறதியாக இருக்க ஆரம்பிக்கும். வயது முதிர்ந்த உடனே நிறைய வச்சுக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரியான மறதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா தினமும் ஒரு பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்குல்ல, அந்த பெயரை மறக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பெயரை மறக்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வீட்டோட வழியை மறக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தெரியாம நடக்கிறது கிடையாது. அதுதான் வந்து அல்சைமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால இதை வந்து ஆரம்பத்திலே டாக்டர் கிட்ட காட்டி இதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுறது ரொம்ப முக்கியம். அதுவும் மூத்த பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த நரம்பியல் பாதிப்பு அப்படின்றத வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு விதமான தீவிர நரம்பியல் பாதிப்பு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகள்லாம் வந்து மேக்சிமம் வந்து நடந்து போக ஆரம்பிப்பாங்க, வழியை மறந்துடுவாங்க, அங்கேயே உட்காந்துருவாங்க, அதுக்கப்புறமே நம்மளா போய் பார்த்து கூட்டிட்டு வர வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு விதமான நரம்பியல் பாதிப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குணத்துல வந்து மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து கனிவா பேசக்கூடியவங்க திடீர்னு வந்து சந்தேகப்படுறது, அதிகமா கோவப்படுறது, இல்லைன்னா குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரியான உணர்வுலாம் இருக்க ஆரம்பிக்குது, அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து அவங்களுடைய நரம்பு பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத காட்டுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வயசானா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத விட்டுட்டு நரம்பியல் மருத்துவர்கிட்ட காட்டி ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த நினைவாற்றல் பிரச்சனையை வந்து சீக்கிரமா சரி பண்ணணும். இந்த பிரச்சனையை சரி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா மூத்த பெண்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த பிரச்சனை எல்லாம் டாக்டர் கிட்ட ஆரம்பத்திலே சரி பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் கோவப்பட்டு அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க, திரும்ப திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட கோவப்படாம பொறுமையா பதிலளிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்போது எப்பப்பாரு நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருக்காது அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சோ அதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தவறு அப்படின்றது அது கிடையாது, அவங்களுடைய மூளையினோட தளர்வு தான் இந்த பிரச்சனையா கொண்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நேரில் கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: புரதம் நிறைந்த உணவை சாப்பிடுவோம், உற்சாகத்தோடு வாழ்ந்துடுவோம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: சுரேஷ், நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
4: என்ன மச்சா சொல்ற?
3: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
4: சரி, நான் ஒன்று ஒன்று கேட்கவா?
3: கேளு.
4: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
3: ஆறு ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
4: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
5: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா, பின்றாம்பா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்ம பகுதியில் அடுத்ததா நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலுமே தேடல் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிக்கும். தன்னோட வாழ்க்கை பயணத்துக்கான, தன்னோட வாழ்க்கை பயணத்துல எது முக்கியம், நம்மளுடைய தேடல் என்ன அப்படின்னு தேடி போற இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தேடலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்ம பகுதியில பேச போறாங்க. சோ அவங்க யாரு, என்னமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்றது எல்லாத்தையும் நாம அடுத்ததுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்,
6: என் பெயர் வினிதா.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்ம பகுதியில வினிதாக்கா தான் இருக்காங்க.
6: விஷயத்தை அடைய நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நான் ஒரு ஆளாக நிற்கிறேன் அப்படின்னா, அதுக்கு எனக்கு கை கொடுத்தது என் கவிதேடல் பப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ அங்கே நான் இருக்கும்போது அது பப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு குடும்பம். அங்கே இருக்கிற எல்லாருமே அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ள எல்லாருமே ஈக்குவலாகவே வந்து ஒர்க்கை வந்து பிரித்து சூப்பராக மேனேஜ் பண்ணி எல்லாருமே செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவிதேடல் அப்படின்றது வந்து என்னோட நண்பனோட ஒரு இதாக இருந்தது. ஸோ அதில் நானும் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ லைஃப்பில் வந்து நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பிடிச்ச விஷயத்தை அடையிறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரகிள்ஸே ஃபேஸ் பண்ணாமல் ஒரு சேஃப் ஜோன்குள்ளேயே இருந்துட்டு ஐயோ இந்த லைஃப் நமக்கு பிடிக்கலையே அப்படி இப்படின்ட்டு புலம்புறதை விட்டுட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முன்னாடி வந்து யார் என்ன பேசினாலும் பேசின அதே வாய் தான் இன்னைக்கு வந்து பரவாயில்லப்பா, பொண்ணு வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி போனாலும் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி காட்டுறதுக்கான திறமையும் நமக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இடல் அப்படின்றது ஒரு ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் இருக்கும். அதுக்காக ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கணும் எல்லா கேர்ள்ஸும். எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரிஸ்கே உங்களை ஒரு நாளுக்கு ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தும். ஒன்றுமே இல்லாமல் வினிதானா யாருன்னே தெரியாதா இருந்த என்ன இயல்பின் இளவரசி வினிதா அமிர்தலிங்கம்னு அடையாளப்படுத்தினது என்னவோ கவிதேடல் மட்டும்தான். ஸோ நான் இயல்பின் இளவரசி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து நிசப்தத்தின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதி இப்போ வந்து இறந்தவர்கள் திரும்ப மாட்டார்கள் அப்படின்ற இன்னொரு படைப்பையும் எழுதுற அளவுக்கு என்னை என் கவிதேடல் வந்து வளர்த்து விட்டுருக்கு. ஸோ அதுக்கு கோகுல் காளியப்பன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த ஒரு பர்சன் என் லைஃப்குள்ளே வரல அப்படின்னா இன்னைக்கு இந்த தேடல் வந்து கண்டிப்பாக ஒரு 4 செவருக்குள்ள அப்படியே அடங்கி போயிருக்கும். ஸோ என்னோட கிறுக்கல்களை புத்தகங்களாக மாத்துறதுக்கும் அந்த புத்தகங்களை வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு ஒரு இது செஞ்சது வந்து கவிதேடல் பப்ளிகேஷனும் கோகுல் காளியப்பனும் மட்டும்தான்.
5: சூப்பர்க்கா, அதாவது படபடன் பட்டாசு வெடிக்கிற மாதிரி தன்னோட வாழ்க்கை பயணத்தை மொத்தத்தையும் சொல்லிட்டீங்க. தொடர்ந்து நாம இன்னும் இதே மாதிரி வினிதா கட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு எள் சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிதாக்கா தான். சோ வினிதாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதிப்பகத்துல வந்து புத்தகம் வந்து பதிப்பகம் விடுவாங்க இல்லையா, சோ அச்சிடுவாங்க இல்லையா, சோ அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க, இன்னொரு புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நாம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். வினிதாக்கா, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ இந்த எழுதுறது அப்படின்ற ஒரு பயணம் தொடங்க ஆரம்பிச்சது? சோ என்ன மாதிரியான கவிதைகளை எழுதுவீங்களா இல்ல கதை எழுதுவீங்களா, உங்களுடைய எழுத்து பயணத்தை பத்தி சொல்லுங்கக்கா.
5: நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துட்டு அந்த கொஸ்டின் பின்னாடி கேப் விட்டுருப்பாங்க இல்லையா, கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி ஒரு குட்டி கேப் இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்பயும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் முடிச்சிருவேன். என்ன எழுதுறமோ, படிச்சதை எழுதுறமோ, நம்ம ஏதோ ஒன்று எழுதுவோம். மொத்தத்தில் பின்னாடி இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக சும்மா ஏதாவது ஒன்று எழுதுவேன். அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று எழுதுறது, இதை மாதிரி எழுதி எழுதி அது கவிதைன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ ஒரு நாள் இப்படி எழுதிட்டு இருக்கும்போது, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்கள் தமிழையா வந்து ஆன் ஸ்பாட்ல ஒரு கொஸ்டின் கேட்டார். அது என்ன கொஸ்டின் என்னன்ட்டு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் கொடுத்த ஒரு ஆண் தலைப்பில் வந்து ஹோல்ஸ் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே கவிதை எழுதணும் அப்படின்னு

அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை.

FM 107.8 ஷக்கலக குட்டீஸ். குழந்தைகளுக்காக எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல இன்னைக்கும் நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரங்கும் குரங்கு குட்டியும் தொப்பியும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு தொப்பி வியாபாரி அன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு காட்டுல போய் ஓய்வு எடுக்கலாம், அதாவது அடுத்த நாள் சண்டே, சோ அதனால ஞாயிற்றுக்கிழமைய காட்டுல செலவிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாரு. அப்போ காட்டுக்கு போற வழியில ஒரு குரங்கு குட்டிய ஒண்ணு பார்த்தாரு. அந்த குரங்கு குட்டியும் இந்த வியாபாரிய பார்த்துட்டே நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, தனக்கு சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த வாழைப்பழத்தை அந்த குரங்கு குட்டி கிட்ட கொடுத்தாரு. அந்த குரங்கு குட்டியும் அதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இவரு காட்டிலேயே ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தை நோக்கி போகலாம், அங்கே போய் நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. அங்கே பார்த்தா அதே குரங்கு குட்டி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. இவரோ கையில் வியாபாரத்தை முடிச்சுட்டு மீதியான தொப்பிகளை வச்சுட்டு இருந்தாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த குரங்கு குட்டி இவர் வச்சிருந்த தொப்பிகள்ல சில தொப்பிகளை எடுத்துட்டு மேல போயிடுச்சு. சோ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, சாப்பிடுறதுக்கு தான் அது இன்னும் ஏதாவது எதிர்பார்க்குது போல அப்படின்னு நினைச்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாரு. ஏன்னா தொப்பியை கொடுக்கணும்னா குரங்குக்கு நம்ம சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு யோசிச்சு இவர் வந்து தேட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த குரங்கு வந்து என்ன பண்ணியும் அந்த தொப்பியை கொடுக்கவே இல்லை. சோ இவர் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டாரு. அமைதியாகி யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுத்தாரு. யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த குரங்கை பார்த்தப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இவர் என்ன விஷயம் இவர் என்ன செயல் பண்ணிட்டு இருக்காரோ அதை அப்படியே அந்த குரங்கு திருப்பி பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் யோசிக்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதையே அதே குரங்கு திருப்பி பண்ணிட்டு இருந்துச்சு.

0: அப்போதான் இவருக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. சரி, நம்ம இந்த தொப்பியை வாங்குறதுக்கு புது வழி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அந்த தொப்பியை ஃபர்ஸ்ட் தலையில போட்டாரு. இன்னொரு தொப்பியை எடுத்து தலையில போட்டாரு. அதே மாதிரியே அந்த குரங்கும் கையில வச்சிருக்க தொப்பியை தலையில போட்டுக்குச்சு. இப்போ அந்த தொப்பியை அவர் எடுத்து கீழே போட்டாரு. அதே போல அந்த குரங்கும் இவர் செய்யறத செய்யற மாதிரியே கீழே போட்டுச்சு. இவரும் தொப்பியை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துலன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் லிட்டில் பிரின்சஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: தன்யஸ்ரீ.
0: தன்யஸ்ரீ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜீடா அகாடமி.
0: வெரி குட். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஸ்ரீநிதி, நானு, விஷ்ணு, விஸ்வா, அன்பிகா, ஜிஎஸ்வர்ணி, கேசனிலா.
0: இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களே. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டீங்களா? எல்லாரும் எப்பயும் ஒன்னா தான் இருப்பீங்களா?
1: போட்டுக்க மாட்டேன்.
0: வெரி குட். சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தன்யாஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன

0: ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தன்யா ஸ்ரீ தான். ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தன்யா ஸ்ரீ கூட பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி தன்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மோஷன் போகிற பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் வீட்லேயே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சார்?
7: ஸோ இதுக்கு மெயின் முக்கியமான தீர்வு என்னென்னா, தினமும் அந்த டைமுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து அந்த மோஷன் போகிற பொசிஷனில் உட்கார வைக்கிறது தான். ஸோ ட்ரெயின் பண்ணும்போது அவங்க வந்து அதை ரெகுலராக போக ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் ரெகுலராக போக முடியல, கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம ஒரு சில மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம சரி பண்ணலாம். பட் மருந்துகள் கொடுக்கும் வரையும் அவங்க நல்லா போவாங்க, மருந்துகள் ஸ்டாப் பண்ணிட்டா போக மாட்டாங்க. ஸோ பெட்டர் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தில் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, இந்த மலச்சிக்கல்லேருந்து அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இன்னொரு விஷயத்தை வீட்டில் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம குழந்தைங்கள ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக நான் இன்னும் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாள் அவங்க வந்து சரியாக தூங்கலை அப்படின்னாலும் அடுத்த நாள் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட்டடாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்னை குழந்தைங்களுக்கு கரெக்ட் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் முதல் விஷயமா 8 மணிக்கு தூங்கணும் அப்படின்னா 8 மணிக்கு நம்ம வந்து கரெக்டாக அவங்கள தூங்க வச்சிடணும்.

0: ஸோ அவங்கள தூங்க வைக்கிறது மட்டுமே இல்லாமல், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறது மட்டுமே இல்லாமல், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அந்த ஒரு ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கூடயே டைமுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க கூடயே நம்மளும் இந்த ஃபோனு, சோஷியல் மீடியா, டிவி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளும் அவங்க கூடயே சேர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த ஒரு ரொட்டீனை கண்டிப்பாக கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்களை நம்ம நேருக்கு நேராக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தன்யா ஸ்ரீ கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம தன்யா கூட பேசிடலாமா? தன்யா, நீங்க ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காருவீங்களா இல்ல எப்படி பெஞ்ச்ல எப்படி உட்கார்ந்துருப்பீங்க?
2: தனித்தனியா
1: உட்காந்துருப்பீங்களா? சரி, அப்ப பேசிப்பீங்க?

0: வெரி குட். யார் சொல்லி கொடுத்தா பக்கல் மை ஷோ ரைம்ஸ்? ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: ஜெயந்தி மேம்.
0: ஜெயந்தி மேம், ஏன்?
1: அவங்க தான் சாக்லேட் தருவாங்க.
0: சாக்லேட் தருவாங்களா? எனக்கு தருவாங்களா?
1: கொடுப்பாங்க.
0: சூப்பர். சரி ஓகே. சரி, இப்ப நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். வீட்ல உங்களுக்கு மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட்
1: என்ன?
0: ரசம் பூவா. சரி, மதியம் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க?
1: ரசம் பூவா.
0: அப்ப காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? தயிர் பூவா. ஓகே ஓகே. சரி, இப்ப நீங்க எனக்காக 1 2 3 சொல்றீங்களா?
1: 1 2 3 4 5 6 7 8 9 10.
0: வெரி குட். சரி ஓகே. சரி, உங்களுக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யாரது?
1: தம்பி.
0: தம்பி. சரி, தம்பி நேம்? ஓகே. சரி, நீங்களும் தம்பி வீட்டில் விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க நீங்களும் தம்பி ஒன்னா சேர்ந்து வீட்டில்? ஓஹோ, சரி ஓகே ஓகே ஓகே. தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தன்யாஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு உனக்கு கேக்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம்
1: 107.8
0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தன்யா ஸ்ரீ தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து தன்யா கூட பேசிடலாம். எனக்கு வந்து கதை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ கண்டிப்பா கதை என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தன்யா கிட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன டிஷ் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்கன் பஜ்ஜி ரெசிபி தான் சொல்ல போறேன். ஸோ வாழைக்காய் பஜ்ஜி கேள்விப்பட்டிருப்போம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி கேள்விப்பட்டிருப்போம், சிக்கன் பஜ்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசு புதுசான டிஷ்ஷெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல தானே நான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வச்சது 250 கிராம், அடுத்ததாக கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லைட்டாக சீரகம், அப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லையா, அப்போ இந்த டிஷ்ஷை செஞ்சு நம்ம வந்து அசத்திடலாம். செம்ம பசியில் இந்த டிஷ் ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். ஸோ எப்படி செய்யறது அப்படின்னா, சிக்கனை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சிக்கனை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டு மாவில் முன்னாடி பின்னாடி நல்லா நினச்சி எடுத்து சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான இந்த சிக்கன் பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஸோ இந்த சில்லி சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர காரமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு, ஆனால் சில பேர் காரமாக இருக்குது அப்படின்றதுனால அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்டு அடுத்ததாக நம்ம தன்யா கூட தான் இன்னும் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ தன்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-7107.8 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன மேம்? இந்த படிப்பு சம்மந்தமாக
4: மாணவர்கள் நிலையிலேருந்து நாம் யோசித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொது தேர்வு அப்படின்னு தான் மாணவர்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அந்த அடலசன் பீரியடில் இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது தேர்வை நினச்சி, அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களில் வந்து நீட்டு ஜெய் இது போன்ற மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கக்குள்ளார் அவங்களுக்குலாம் வந்து இந்த பொது தேர்வில் இருக்க அந்த கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மீது அவங்களுக்கு அதீத பயத்தை உண்டு பண்ணுது. அதுதான் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். சில பேர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் வந்து எழுதிடலாம், நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் போபியாக ஏற்பட்டுரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தன்யா கூட பேசிடலாம். தன்யா, நீங்க ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல எனக்காக, ஸோ ஸ்டோரி சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.

அப்படி எப்படி இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஸ்டோரி சொன்னீங்க. சரி ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே சரி, அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீ கூட. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையாக இருக்கேங்க. ஒரு மலை அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்றது உயரம், பனி, அழகு, அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் ஒரு மலைக்கு பின்னாடி பல பேர்கள், பல வரலாறுகள், ஒரு மத நம்பிக்கை, ஒரு கலாச்சார அடையாளம், அதோட இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கையுமே இருந்தா? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலையோட பேரு அராரத் மலை. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. துருக்கியோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை சுமார் 5137 மீட்டர் உயரம் கொண்டது. இது சாதாரண மலை கிடையாதுங்க, பனிமூடிய செயலற்ற ஒரு கூட்டு எரிமலை தான். அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அராரத் மலைன்னு சொன்னாலே ஒரு பெரிய சிகரம் மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி வரலாம். ஆனால் உண்மையில் இந்த மலை அமைப்பு பெரிய அராரத், சின்ன அராரத் அப்படின்னு ரெண்டு முக்கிய எரிமலை கூம்புகளை கொண்டதாக இருக்கு. பெரிய அராரத்தோட உயரம் 5137 மீட்டர், சின்ன அராரத்தோட உயரம் 3896 மீட்டர். அதாவது ஒரே மலைப்பகுதிக்குள்ள ரெண்டு பிரம்மாண்ட சிகரங்கள். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அராரத் அப்படின்ற பேரு ஏன் வந்தது? இந்த மலையை பல காலகட்டங்கள்லையும் பல்வேறு பெயர்களில் மக்கள் கூப்பிட்டுருக்காங்க. துருக்கிய பெயர் அப்படின்னா அக்ரிடகி அப்படின்றது, ஆர்மீனிய மொழியில் மாசிஸ் அப்படின்னும், குர்திஸ் மொழியில் ஷியாயி அகிரி அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய

அரசிக பெயர் குஹினூ, அதாவது நோவாவின் மலை. இதுதாங்க அராரத் மலையை இன்னும் சுவாரஸ்யமாக்குற விஷயமா இருக்கு. விவிலியத்தில் சொல்லக்கூடிய நோவாவோட பேழை ஓய்வெடுத்த இடமா அராரத்தோட மலைகள் இருக்குங்க. ஆனால் அந்த குறிப்பே நேரடியாக இன்னைக்கு அராரத் மலையை தான் குறிப்பிடுது அப்படின்றதுல வரலாற்று விவாதங்கள் இருக்கு. அதே நேரத்தில் இந்த மலை அர்மீனியர்களோட கலாச்சாரத்திலேயே முக்கியமான அடையாளங்களாக இருக்கு. நவீன அர்மீனியாவோட எல்லைக்கு வெளியில் இருந்தாலும் அர்மீனியர்களால் இது ஒரு புனித மலையாக சொல்லப்படுது. சரி, இந்த அளவுக்கு உயரமான மலையை முதல்ல எப்போ ஏறினாங்க? பதிவு செய்யப்பட்ட நவீன காலத்தோட முதல் ஏற்றம் 1829 அக்டோபர் 9 அன்னைக்கு நடந்தது. ஃப்ரெட்ரிக் பாரட், கச்சதூர் அபோவியன், 2 ரஷ்ய வீரர்கள் மற்றும் 2 அர்மீனிய கிராமவாசிகள் இணைந்து இந்த சிகரத்தை அடைந்ததா பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு மலை ஏறுறது அட்வென்ச்சராக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் சரியான நவீன உபகரணங்கள் இல்லாத சூழ்நிலையிலையும் இவ்வளவு உயரமான பனியால் மூடப்பட்ட மலை அடைகிறது எவ்வளவு பெரிய முயற்சியாக இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆனால் நேயர்களே, அராரத் மலையோட கதை இதோட முடிஞ்சிடல. இந்த மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய பனிமூடிய காலத்தோட மாறிக்கிட்டே தாங்க இருக்கு. 1957 வருஷத்துலேருந்து இதோட உச்சி வந்துட்டு பனிமூடி சுருங்கிக்கிட்டே வரதா ஆய்வுகள் குறிப்பிடுது. 1976 சுமார் 8 சதுர கிலோமீட்டர் இருந்த பனிமூடி 2011 5.7 சதுர கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. அந்த 35 ஆண்டுகளில் மொத்த பனிமூடியோட பரப்பளவில் சுமார் 29% இழப்பு ஏற்பட்டதா ஆய்வுகள் குறிப்பிடுதுங்க. ஒரு மலை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பனி அது நம்ம காலத்திலேயே மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால அராரத் மலை அப்படின்றது வெறும் உயரமான சிகரம் மட்டும் இல்லை, வரலாறு, கலாச்சாரம், நம்பிக்கை, எரிமலை, புவியியல், பனிப்பாறைகள் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயற்கை சின்னம் தான். மலை நமக்கு சொல்லித்தர்றது ஒன்று தாங்க, உயரமாக நிற்கிறது மட்டும் பெருமை இல்லை, காலம் மாறும்போது நம்மளை சுற்றி என்ன மாறிட்டுருக்கு அப்படின்றத கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு கனகா அப்படின்ற ஒரு அக்கா வந்து சந்திச்சிருந்தேன். அவங்க கிட்ட அங்கே கிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் விலைவாசி பற்றியும் தேவையான அத்தியாவசிய வசதிகள் பற்றியும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ நிறைய கோரிக்கைகள் நம்ம முன்னாடி வச்சாங்க. வாங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்டேயே கேட்டு

0: தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அக்கா.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேரு?
2: கனகா.
1: எந்த கிராமம்?
2: நாங்கள் காக்கம்படி கிராமம்.
1: எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க?
2: நான் 15 வருஷமா இருக்கேன்.
0: 15 வருஷமா இங்கே இருக்கீங்கல்லக்கா. ஸோ அப்போ இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா?
2: அதெல்லாம் இல்லை. கிளைமேட்டு வந்து அப்படியே தான் இருக்குது.
0: இப்போ விலைவாசி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு வந்தால் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் அக்கா சொன்னாங்க 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த விலைவாசி அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலைவாசி இங்கே ஏற்காட்டில் காக்கம்பாடியில் எப்படி இருக்குது?
2: இப்போது மொதல் இருந்ததோட இப்போ அதிகமாக இருக்குது. அதிகமாக நம்ம 10 ரூபா எடுத்துகிட்டு போனாலும் 10 ரூபா சேர்ந்து தான் செலவாகுது ஒழிய கம்மியாக செலவாகல.
0: ஓகேக்கா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னென்ன?
2: எங்களுக்கு ரேஷன் கடை வேணும். இங்கேருந்து டெய்லியும் நாங்கள் ரேஷன் கடைக்கு இங்கேருந்து டெய்லியும் நடந்து போய்கிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு கூட்ட நெரிச்சலில் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு காக்கமட்டிலேயே ரேஷன் கடை வேணும். பஸ் வசதி மதியமும் வேணும். காலையில் சாயந்தரம் மதியம் இது 3 நேரமும் வேணும்.
0: ஓகேக்கா. இப்போ பஸ் வசதி வந்துட்டு காலையில் எத்தனை மணிக்கு வருது, சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருது?
2: ஸ்கூல் டைமில் வருது. காலையில் 7:30 வருது. ஈவினிங் வந்து 4:30 வந்துடுறாங்க. அதுவும் பஸ்ஸு அங்கே பிள்ளைங்க வந்து ஒழுங்காக ஏறி வர முடியல. பிள்ளைங்க வந்து கரெக்டான நேரத்துக்கும் வர முடியல. பஸ் வந்து அந்த பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே பஸ்ஸை எடுத்துடுறாங்க. அதே கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வர முடியல, ஒழுங்காக வர முடியல. நடந்து தான் பாதி பிள்ளைங்க வராங்க.
3: ரொம்ப பொறுமையாக நமக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க கனகா அக்கா. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்லேயே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கணும், நம்ம ரேடியோவில் ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜை தட்டிவிடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் தர்மராஜா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய பாடலை பாடுவாங்க. அந்த பாடல் நான் எங்க போய் பதிவு பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பில்லேரி கிராமத்துல தாங்க. அங்க ஒரு கோயில் திருவிழா நடந்து அந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காக நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. நம்மளும் அங்க போய் கலந்துகிட்டு இருந்தோம். அந்த திருவிழாவில் வந்துட்டு தங்கசாமி அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு இந்த பாடலை பாடினாங்க. அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து சிலருமே பாடினாங்க. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த பாடலேருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கை கையே

அப்போது கையானவன் சொல்லி வர கேளுமையா பதிமண்ணா சோதமணியா.

ரொம்ப பொறுமையா அழகா இந்த பாடலை பாடி கொடுத்த தங்கசாமி அண்ணாவுக்கும் அவங்களோட குழுவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை தொடர்ந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலேயே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒன்று கேட்கவா.
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆள் ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு பறவையோட அழகை பார்த்தாலே அது என்ன பறவைன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் பிறை நிலாவை மாதிரி நீண்டு வளைந்த ஒரு அழகு இருந்தா? அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான கரையோர பறவை தான் யுரேசிய விம்ப்ரல். இந்த பறவை நம்ம சேலத்திலையுமே இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கர்லு வகை பறவைகளில் பரவலாக இருக்கக்கூடிய இனங்களில் இந்த பறவையுமே இருக்குங்க. 1758 வருஷம் கார்ல் லின்னேயஸ் இதை முதல் முதல்ல அறிவியல் ரீதியாக விவரிச்சாரு. ஆனால் இந்த பறவையை தனித்துவமாக்குறது அதோட பேர் மட்டும் இல்லை, அதோட அழகு தான். நீண்ட மெதுவாக வளைந்து செல்லக்கூடிய அழகு, அந்த அழகு பிறை நிலவை நினைவுபடுத்துறதுனால இதோட நியூமேனியஸ் அப்படின்ற பேரின பெயரோட பின்னணியிலையும் புதிய நிலவு அப்படின்ற பொருளோட தொடர்புடைய கிரேக்க சொற்கள் இருக்கிறதா சோர்ஸ் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லை, விம்ப்ரல் அப்படின்ற ஆங்கில பேரே இந்த பறவையோட அலைப்பொழிய பின்பற்றிய பெயரா சொல்லப்படுது. இப்போ இந்த பறவையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாம்பல் கலந்த பழுப்பு நிற உடல், வெள்ளை நிற முதுகு மற்றும் பிட்டம் கொண்ட சில துணை இனங்கள்.

அதோட அந்த நீண்ட வளைந்த அலகு. யுரேசி விம்பிள் சுமார் 37-47 சென்டிமீட்டர் நீளமும் 75-90 சென்டிமீட்டர் வரைக்கும் இறக்கை விரிப்புமே கொண்டது. இதோட எடை எவ்வளோ இருக்கும் எவ்வளோ தெரியுமா? சுமாராக 270-493 கிராம் தாங்க, அதாவது 1/2 கிலோ தான் இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு நடுத்தர அளவிலான பறவை மாதிரி இருந்தாலும் இறக்கைகளை விரிக்கும்போது அதோட அளவு இன்னும் பிரமிப்பாக தெரியும். பறக்கும்போது இன்னொரு முக்கியமான அடையாளம் அதோட வெள்ளை நிற பிட்டம். இந்த வெள்ளை பகுதி யுரேசிய விம்பிரல்ல அடையாளம் காண உதவக்கூடிய முக்கிய அம்சங்களில் ஒன்றா இருக்கு. ஆனால் இந்த பறவையோட உண்மையான சுவாரஸ்யம் அதோட பயணத்தில். யுரேசிய விம்பிரல் ஒரு வலசை பறவை. ஐரோப்பாவோட சில பகுதிகளிலிருந்து துணை ஆர்டிக் பழைய ஆர்டிக் பகுதிகளிலிருந்தும் இனப்பெருக்க காலத்தில் காணக்கூடிய இந்த பறவை பருவம் மாறும்போது தெற்கை நோக்கி பயணிக்குது. குளிர்காலத்தை ஆப்பிரிக்கா, தெற்காசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான பகுதிகளோட கடற்கரையில் கழிக்குது. வலசையப்போ இது ஒரு கரையோர பறவையாக இருக்குங்க. இனப்பெருக்க காலத்துக்கு வெளியே ஓரளவு கூட்டமாகவும் வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது ஒரு பருவத்தில் வடக்கு பகுதிகளில், மற்றொரு பருவத்தில் 1000-கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி தெற்கு பகுதிகளில் இருக்குங்க. இது ஒரு பறவையோட பயணம் மட்டும் இல்லை, பருவநிலையோடு இணைந்த இயற்கையோட ஒரு சுழற்சியும் கூட. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பழங்குடி சமூகத்தோட பேர், அவங்க வாழ்ந்த நிலத்தையும் இயற்கையை எப்படி பிரதிபலிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய ஒரு சமூகத்தோட பேருக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான இயற்கை அடையாளமுமே இருக்கு. அவங்க தான் கபில் பர்ரா அப்படின்றவங்க. இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, கபில் பர்ரா அப்படின்றது பல எழுத்து வடிவங்களில் குறிப்பிடப்படுதுங்க. இந்த மக்கள் கிழக்கு மத்திய குயின்ஸ்லாந்தை சேர்ந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் தான். ஆனால் இவங்களை பற்றின பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படின்றது இந்த வரலாற்றோட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. கபில் பர்ரா மக்கள் வாழ்ந்த பாரம்பரிய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆய்வாளர் நார்மன் டிண்டேல் கணிப்புப்படி அவங்களோட பாரம்பரிய நிலம் சுமார் 6700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்திருக்கலாம். இந்த பகுதி மெக்கன்சி மற்றும் ஐசக் ஆறுகளுக்கு மேற்கில் பீக் மலைத்தொடர் வரைக்குமே சுத்தியுமே பல பகுதிகளில் இருந்ததா குறிப்பிடப்படுது. அவங்களோட வடக்கு எல்லைகள் கோதர்ஸ்டோன் பக்கத்திலேயே இருந்ததாகவும் பதிவு சொல்லுதுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சுற்றி மட்டும் இல்லாமல் ஆறுகள், மலைத்தொடர்கள், பரந்த நிலப்பரப்பு இதோடு இணைந்த ஒரு பாரம்பரிய நிலப்பகுதி. இப்போ வருவோம் அந்த பேரோட சுவாரஸ்யத்துக்கு. கபில் பர்ரா அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்தது? மொழியியல் ஆய்வாளர் கவன் பிரீன் சொன்ன விளக்கத்துப்படி இந்த பேர் பிரி மொழி பேச்சு வழக்கோட தொடர்புடையதாக இருக்கலாம். அதில் கபுல் அப்படின்றது ஒரு வகையான கம்பளப்பாம்பை குறிக்கக்கூடிய சொல். அதனால் கபில் பர்ரா அப்படின்றதுக்கு கம்பளப்பாம்பு மக்கள் அப்படின்ற பொருள் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒரு சமூகத்தோட பேருக்குள்ளேயே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தோட பேர். இது நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. பழங்குடி சமூகங்களில் வரலாற்றை புரிஞ்சிக்கும் போது அவங்களோட மொழி, நிலம், இயற்கை இது மூணையுமே தனித்தனியாக பார்க்க முடியாது அப்படின்றது தாங்க. கபில் பர்ரா மக்களோட மொழியை பற்றின தகவல்கள் இன்னமுமே கம்மி தான். அவங்களோட சொந்த மொழி தொடர்பான போதுமான மொழியியல் தகவல்கள் பதிவு செய்யப்படலை. ஆனால் அவங்க பிரி மொழியோட ஒரு கிளைமொழியை பேசியிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது ஒரு சமூகத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச தகவல்களை விட தெரியாமல் போன தகவல்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்கலாம். அதுதாங்க வரலாற்றோட ஒரு முக்கியமான சவால். கபில் பர்ரா அப்படின்ற பேர் வரலாற்றில் இன்னொரு இடத்துலையுமே இருக்குது. டவுன்ஸ்வில் கபில் பர்ரா ரெஃபரன்ஸ் குரூப் அப்படின்ற அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 1998 மேக்னெட்டிக் ஐஸ்லாந்தோட சில பகுதிகளை சார்ந்து 2 நேட்டிவ் டைட்டில் கிளைம்ஸ் தாக்கல் செய்யப்பட்டதா நம்பப்படுது. ஆனால் அந்த அமைப்பு டவுன்ஸ்வில்லோட உள்குருபா மக்களுக்கும் பாம் ஐஸ்லாந்தோட மண்பரா மக்களுக்கும் செயல்பட்டதா குறிப்பிடப்படுது. பழங்குடி மக்களோட வரலாறு அப்படின்றது கடந்த காலத்தை பற்றின ஒரு கதை மட்டும் இல்லை. நிலம், அடையாளம், மொழி, உரிமை இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்கக்கூடிய ஒரு நீண்ட பயணம்தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: கோல்டன் டேஸ்ல மச்சான், ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில், அதாவது தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையும் வாழ்க்கை நினைவுகளையும் கதையாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்றைக்கி ஒரு பானை தொழில் செய்யக்கூடிய ஒரு தாத்தா, அவருடைய ஒரு லைஃப் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே சினிமாவில் பார்த்துருப்போம், ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போமா அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப இன்டீரியரான சில கிராமங்களில், சாரி இன்டீரியர் இல்லை, ரொம்ப ரேரான சில கிராமங்களில் அந்த மண் பாண்ட தொழில் அவங்க பண்ணுறவங்க அந்த சக்கரை மாதிரி சுற்றி அதில் வந்து அந்த பானையெல்லாம் தயாரிப்பாங்க. அப்படியே அது வந்து சுற்றும். நான் வந்து இது ரியலாலாம் பார்த்ததில்லை, சினிமாவில் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அப்படியே அந்த சக்கரத்தை வந்து சுற்ற வச்சுட்டு அதில் வந்து அந்த பானையை அப்படியே செய்வாங்க. இன்னும் நிறைய மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு தாத்தாவுடைய ஒரு ஸ்டோரி. அவர் ஏன் இந்த தொழில் வந்து பண்ணுறாங்க, இது எவ்வளோ அவருக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு வேலையை தான் அவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா, அதாவது அவங்களுடைய தாத்தா, அதற்கப்புறம் அப்பா, அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயந்தான் பண்ணுறாங்க, இந்த தொழில். ஸோ இதை பண்ணதுனால அவங்கள பார்த்து இவரும் வந்து கற்றுக்கிட்டாரு. சொல்லப்போனால் இது அவங்க தாத்தா அப்பா, அதற்கப்புறம் இவர், இந்த மாதிரி அந்த வழி வழியாக பண்ணக்கூடிய ஒரு பரம்பரை தொழில் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது முதல்ல இவங்க எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏரிகளில் அந்த களிமண் இருக்கும் இல்லைங்களா, அந்த களிமண்ணை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை நல்லா பிசைவாங்க. ஸோ அந்த களிமண்ணை நல்லா பிசைஞ்சு, ஸோ அதில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பொருட்கள்லாம் கூட இருக்கும், கண்ணாடி இருக்கலாம், முள் இருக்கலாம், இன்னும் இன்னும் சில பொருட்கள்லாம் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சரியாக வந்து ப்ராப்பராக ஒரு களிமண், ஒரு தூய்மையான களிமண்ணை மாற்றி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சக்கரம், அந்த சக்கரம் சினிமாவில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், அந்த மண் பானை செய்யக்கூடிய அந்த சக்கரம் சுற்றும், அதிலருந்து அப்படியே மண் பானை அழகாக மேலே வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதில் வந்து என்ன நிறைய பொருட்கள் செய்வாங்க, குறிப்பாக பானை அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வர்றதுக்கு அதை பயன்படுத்தி தான் செய்வாங்க. ஸோ அந்த சக்கரத்தில் வச்சுட்டு அதை வந்து ஒரு வடிவம் கொடுப்பாங்க, பானை, குடம், அதற்கப்புறம் அடுப்புலாம் வந்து இதே களிமண்ணில் தான் செய்வாங்க. ஸோ அது வேறு ப்ராசஸ். ஸோ இப்படி வந்து செஞ்சு ஒரே நாளில் அதை செஞ்சுருவாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வரதுலேருந்து முழுசாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சில நாட்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வெயிலில் காய வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
2: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
1: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
3: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
5: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு மண்பாண்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு தாத்தா, அவருடைய ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட இந்த ஒரு பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நேட்டிவ் திருவள்ளூர் மாவட்டம், அங்கே வந்து ஒரு கிராமம். ஸோ இவருடைய பேர் வந்து கோவிந்தசாமி. அப்போ கிட்டத்தட்ட பல வருடங்களாக தாத்தா அப்பா இவங்க பண்ண அந்த ஒரு மண்பாண்ட தொழில், மண்ணில் களிமண்ணில் பானை, அதற்கப்புறம் அடுப்பு, அதற்கப்புறம் குடம், இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம பார்த்துருப்போம் நிறைய பழைய திரைப்படங்களில் அந்த ஒரு சக்கரம் வந்து இருக்கும், அதிலிருந்து அப்படியே அந்த பானை வந்து உருவம் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு பணி தான் செஞ்சிட்ருக்கிறாரு பல வருடங்களாக. அவர் சின்ன வயசுலேருந்தே இதுதான் ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு பானைலாம் செஞ்சு முடித்து அதை மண்ணாக இருந்து கொண்டு வந்து அதை பானை செஞ்சு சந்தைக்கு கொண்டு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அது தயாராகக்கூடிய நேரம் அப்படின்றது இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் அதெல்லாம் தலையில் சுமந்துட்டு போயிட்டு, அந்த ஒரு மண்பாண்டங்கள்லாம் தலையில் சுமந்துட்டு போயிட்டு சந்தையில் போயிட்டு விற்பாங்க. ஸோ இந்த 2026 காலகட்டம் வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த மண்பாண்ட தொழில் எந்த அளவுக்கு அழிஞ்சிருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த சட்டி பானை அதெல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். என்னுடைய சின்ன வயசு இருக்கும்போது அந்த பொங்கல்லாம் வச்சா, அதாவது நார்மலாக வீட்டில் சமைக்கிறதே கூட அந்த பானையில் தான் சமைப்பாங்க. எப்போனா நான் அந்த சின்ன வயசில் அந்த வளர்ந்து விவரம் தெரியும் இல்லைங்களா, அப்போ எங்களுடைய பாட்டிலாம் வந்து அந்த மண் அடுப்பில் தான் சமையல் செய்வாங்க, மண் பானையில் தான் வந்து தண்ணி வந்து குடிப்பாங்க, மண் பானை தான் வந்து அந்த சாப்பாடு செய்கிறது கூட பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த மண் பாத்திரங்கள், மண் பாண்டங்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவருடைய பணி அப்படின்றது, இவங்களுடைய அந்த பணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. இவங்களுடைய அந்த தொழில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது இன்றைய ஒரு சூழலில். அதுவும் ஸோ தொடர்ந்து இவருடைய கதையை, வாழ்க்கை பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ் நல்லா அடிப்படையிலே ரொம்ப ஆபத்தானவன்டா.
2: என்ன மச்சா சொல்ற?
1: அஃப்கோர்ஸ் மேன், உனக்கு தெரியாதா?
2: சரி நான் உண்டு ஒன்று கேட்கவா?
1: கேளு.
2: இந்த உலகத்திலேயே ஆபத்தான சிட்டி எது?
1: ஆறு ஏரியிலே ஐயா கில்லி தான். அது என்ன எனக்கு தெரியாம ஒரு சிட்டி?
2: இது கூட தெரியாதா? எலக்ட்ரிசிட்டி.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
4: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
4: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
4: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
4: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
5: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு மண் பொருட்களை செய்யக்கூடிய கோவிந்தசாமி அவருடைய ஒரு வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம அந்த பழைய பானைகள்லாம் பார்த்துருப்போம். அது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு சாதாரண மண்பானை அப்படி இருந்தாலுமே, அது தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் ஒரு 10 நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஏரியெலாம் இருக்கும், இப்போ அதே மாதிரி காடுகளில் கூட அந்த களிமண்லாம் வந்து இருக்கும். எல்லா இடங்கள்லேயும் களிமண்லாம் வந்து கிடைக்காது.

ஸோ அந்த ப்ராப்பரான களிமண்லாம் எடுத்துகிட்டு வந்து அது இந்த களிமண்ணுக்குள்ளே இருக்கிற கல், மற்ற பொருட்கள், முள், அதுக்கப்புறம் புல்லுலாம் கூட இருக்கும், அதில் வந்து நிறைய டஸ்ட்லாம் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதற்கப்புறம் அது பானை செஞ்சு சந்தையில் கொண்டு போயிட்டு விற்று அந்த ஒரு பணம் வர வரைக்கும் ஒரு பல நாட்கள் வந்து ஆயிரும். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் பானைகள் மழையினாலேயும் அந்த நினைஞ்சிட்டா அந்த ஒரு அத்தனை நாள் உழைப்பே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி இன்னைக்கு அதே மாதிரி வரவேற்பு, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வரவேற்பு, அந்த மாதிரி பானைகள் வாங்கறதில்ல, மண் அடுப்புகள் வாங்கறதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை. இருந்தாலும் இந்த தொழில் மேலே இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆர்வம், அதே மாதிரி தாத்தா அப்பா அதற்கப்புறம் இவர் இத்தனை தலைமுறையாக செஞ்சுட்டு வந்த அந்த தொழிலை வேணாம், இது இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க மனமில்லாமல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த மண் பொருட்களை யாரும் வாங்கலை, ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் அந்த தொழில் மேலே இருக்க பாசத்தினால செஞ்சுட்டு வராரு இவர். இதனால் பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. இப்போ சந்தையிலலாம் போயிட்டு அந்த பொருட்கள்லாம் அவர் வந்து அந்த தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு ஒரு கடை மாதிரி போட்டால் கூட அது யாரும் வாங்கலைன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்து இருக்கும் நினச்சி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து அந்த களிமண்ணை கொண்டு வந்து ஒரு 10 நாள் அதை தயாரித்து சந்தை கொண்டு போயிட்டு யாரும் வாங்கலைன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக வந்து இருக்கும். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்
3: எல்லாரும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கோந்தசாமி அவரோட வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு மண்பாண்ட கலைஞர். மண், களிமண்ணில் அந்த பொருட்கள் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, பானை, அடுப்பு, அதற்கப்புறம் இன்னும் அழகு பொருட்கள். ஸோ இதெல்லாம் செஞ்சு சந்தையில் போயிட்டு விற்பார். இது அவருடைய பரம்பரை தொழில், தாத்தா அப்பா அதற்கப்புறம் இவர். ஆனால் இவருக்கு அப்புறம், அதாவது தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா பண்ணார், அப்பாவுக்கு அப்புறம் இவர் பண்ணார், இவருக்கு அப்புறம் இவருடைய பையன் வந்து பண்ணியிருக்கணும், இவருடைய ஜென்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதற்கு வந்து காரணம், இந்த காலம் வந்து மாறி போச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து அந்த மண்பாண்ட பொருட்கள் யாரும் விரும்புறதில்லை. வாங்குறவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்தைக்கு போனால் முன்னெல்லாம் நிறைய கடை இருக்கும், இப்போ ரேராக ஒரு சில கடை மட்டும் இருக்கும். அதே மாதிரி முன்ன நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, இப்போ ஒரு சிலர் மட்டும் இதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படியே வந்து காலம் மாறிப்போச்சு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, உண்மையிலே வந்து இந்த காலம் வந்து மாறிப்போச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவு முறை, பயன்படுத்திகிட்டு இருந்த பொருட்கள், ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வாழ்க்கை முறை எல்லாமே டோட்டலாக தலைகீழாக மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாறிப்போன வாழ்க்கையில் தன்னுடைய தொழில் மேலே அவர் வச்சிருந்த காதல், ஒரு பாசம், தான் செஞ்சுட்டு வந்த தொழில் இதை வந்து விட்டுறவே கூடாது பிடிச்சதுனால. ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவர் தான் கோவிந்தசாமி. ஸோ அவருடைய கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய பொருட்கள் பிளாஸ்டிக்கில் வந்துடுது, அதே மாதிரி சில்வர் பாத்திரங்களாக வந்துடுது இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. மண்பாண்ட பொருட்களை யாரும் வாங்கி பயன்படுத்துறது இல்லை. ஒரு சில விஷயங்களுக்காவது, அதாவது தண்ணி நம்ம குடிக்கிறதுக்காவது மண் பானைகளை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கோவிந்தசாமி அவரோட ஒரு வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு மண்பாண்ட கலைஞர், பானை, அடுப்பு, அதற்கப்புறம் இன்னும் சில பொருட்கள், அதையெல்லாம் தயாரிக்கிற ஒருத்தர். அந்த சக்கரம் வச்சு அதை உருவம் கொடுத்து அந்த மண்ணை பதப்படுத்தி அதற்கப்புறம் சந்தையில் கொண்டு போயிட்டு விற்கக்கூடிய ஒரு நபர். அவரோட வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவருக்கு

இந்த ஒரு தொழிலில் சொல்லி கொடுத்தது அவங்களுடைய அப்பா. ஆனால் இவருக்கும் வந்து ஒரு ஆசை இருந்ததுங்க. என்ன ஆசை அப்படின்னா, இந்த ஒரு தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த தொழிலை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் வந்து இல்லை. இன்றைக்கி எல்லா தொழிலையுமே விரும்பி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அந்த பழைய பாரம்பரிய தொழில்கள், எக்ஸாம்பிள் இந்த மண் பானை செய்கிறது, மண் பொருட்கள் செய்கிறது, ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா இதை வாங்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, ஸோ வருமானம் இல்லாததுனால இதை கற்றுக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஸோ அதனால் இவங்க வீட்டில் இருக்கிற இவங்களுடைய பையன் பேரன் இவங்களுக்கு கூட ஏன் கற்றுத்தரல அப்படின்னா, ஸோ இதை பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு பணம் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஸோ அவங்க வந்து வேறு ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால அந்த ஒரு தொழிலை இவர் வந்து சொல்லி கொடுக்கல. ஆனால் இந்த தொழில், இந்த கலை கோவிந்தசாமி அவர்களோட முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அது அவருக்கு ஒரு பெரிய வேதனையை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு வேதனை வருது இல்லைங்களா, அதுதான் அவர் தொழில் மேலே வச்சுருக்க இது. யாருமே ஏதாச்சும் ஒரு விஷயம் போனால் நமக்கு பெரிய ஒரு தாக்கம் வருத்தம் அது இருந்தால் தான் அது மேலே உண்மையால் நம்ம வந்து ஒரு பற்று பாசம் வச்சுருப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவருமே நார்மலாக ஒரு பணத்துக்காக இதை செஞ்சுருந்தா வேறு இடத்துல பணம் கிடைக்கும், வேறு வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் இவர் செஞ்ச இந்த வேலை அவருடைய ஆன்மாவோட அவருடைய உயிரோடு கலந்ததுனால, அவரோட மனதோடு ஒரு நிறைஞ்சி இருந்ததுனால இதை இந்த கலை அழையுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலே இந்த மண் பாண்ட தொழிலை அவர் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. கோவிந்தசாமி அவர்களுடைய கதையை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாரோட மனசுலையும் ஒரு சின்ன வருத்தம் வந்து இருக்கும். இந்த கலையை தாண்டி இந்த கலை மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு பாசத்தை நினச்சி எல்லாருமே வந்து ஒரு சின்ன வருத்தப்பட்டிருப்பாங்க. மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.